ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஸ்ராவண மாதம் 31 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் கல்யாண வசந்தம்.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குறள் எண் 10. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகில் வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ்பவன் தெய்வத்துக்கு சமமானவன் ஆவான் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குறள் எண் 10. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகில் வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ்பவன் தெய்வத்துக்குச் சமமானவன் ஆவான் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:25.

0: நிகழ்ச்சி நிரல் இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05 மற்றும் காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலிலும், 7:15 தமிழில் செய்திகள் ஆகியன இடம்பெறும். ஆறுபத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியாவின் நீர்த்தொட்டி குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே.ஜே. ராஜு அவர்கள். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, காக்சிடைனியா எனப்படும் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் வால் எலும்பில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள், திரைகாணம் நிறைவாக சட்டமறிவு, இணையவழி வங்கி மோசடிகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ், பிளே கிரவுண்ட் தொடர்ந்து திரைகாணம், அறிவோம் பகிர்வோம் நிகழ்ச்சியில் விடுகதைகளை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:00 நம்ம மெட்ராஸ் 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி, 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு விசேஷங்களில் உங்கள் சாய்ஸ், பந்தி முறையா பஃபட் முறையா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 1:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்தும், 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்தும் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that reforms are not a compulsion but a commitment and conviction for his government, and that its policies are pro-people, pro-growth and pro-development. Addressing the Economic Times World Leaders Forum in New Delhi last evening, Mr. Modi said his government has created a clear roadmap for reforms, with the primary focus being on reforms at the governance level. He said India is undertaking next generation reforms at the policy level to secure the country's future.
2: हमने रिफॉर्म्स को लेकर एक क्लियर रोडमैप बनाया, इस रोडमैप की प्रमुख दिशा रही है गवर्नेंस लेवल के रिफॉर्म्स हो। इसके लिए आज 21वीं सदी के भारत में हम सिर्फ रेगुलेशन नहीं बदल रहे, हम रेगुलेशन की पूरी फिलॉसफी बदल रहे हैं।
1: The Prime Minister also spoke about the global economic environment, saying that the weaponization of resources and growing mistrust were creating new challenges. He said that even in such circumstances, the world continues to see India as a bright spot of hope and growth. Union Home Minister Amit Shah has lauded West Bengal Chief Minister Suvendu Adhikari for handing over 1,129 acres of land to the Border Security Force BSF and Sashastra Seema Bal SSB for fencing along the India-Bangladesh border in the state within 45 days of the new government coming to power. He said the request for the land required for the border fence had been pending since 2014. Mr. Shah was speaking while attending a program at the Sashastra Seema Bal SSB Frontier Headquarters in the Rani Danga area at Siliguri in West Bengal yesterday. The Home Minister said completing border fencing is crucial to stopping infiltration and protecting national security. He said the government will continue its zero tolerance policy towards illegal immigration. India will host the BRICS Youth Ministers Meeting and the BRICS Sports Minister Meeting at Visakhapatnam in Andhra Pradesh. The BRICS Youth Ministers Meeting will be held tomorrow, while the BRICS Sports Ministers Meeting will take place tomorrow. The meetings will be chaired by Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya with the Minister of State for Youth Affairs and Sports Raksha Khadse also participating. According to the Ministry of Youth Affairs and Sports, the Youth Ministers' meeting will focus on strengthening cooperation in youth development and empowerment with discussions on education, skill development, entrepreneurship, well-being and sustainable development. India and the UK have agreed to expand bilateral exchanges between the armed forces of the two countries through joint exercises, training and capacity building, as both sides held a key dialogue in Delhi. Defence Secretary Rajesh Kumar Singh co-chaired the 25th India-UK Defence Consultative Group DCG meeting with the Permanent Under Secretary for Defence of UK Jeremy Pocklington in the national capital. India and Nepal reviewed the entire

0: entire spectrum of bilateral cooperation and reaffirmed their commitment to strengthening cooperation on border management and security. The discussion came up during the 14th meeting of the India-Nepal Joint Working Group, which concluded in Dehradun yesterday. Joint Secretary BM1 in the Union Home Ministry, Pausumi Basu, led the Indian delegation at the meeting. Senior Bangladesh Nationalist Party BNP leader and party stalwart Mirza Fakhrul Islam Alamgir was sworn in as the 23rd president of Bangladesh at a ceremony held at Bonga Bhavan in Dhaka yesterday. In the BWF Badminton World Championships, the Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand will take on top seeds Liu Shengshu and Tang Ning of China in the semi-finals at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi today. Ace Indian javelin thrower Neeraj Chopra finished second at the Lausanne Diamond League with the season best throw of 88.05 meter, just 9 centimeters behind Sri Lanka's Ramesh Tharanga Pathirage, who won with 88.14 meter. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam
2: Akashvani.
3: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
4: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரி மண்டி காணத்தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலமென்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பொறையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசை புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானைக் கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி நாற்பது என்ற நூலை இயற்றியிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசுக்காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேர நாட்டு வேந்தன் கணக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருக என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேரும் முன் அங்கே வேறொன்று நிகழ்ந்துவிட்டது. சிறையிலிருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழவீரப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய்போலக் கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே

0: என்றும், சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும், மன வலிமையின்றி வேட்கை தாழாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசர் எனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி, கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக, உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க, அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க, சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார், மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: அருளிசை பக்தி பாடல்கள். இன்றைய சிந்தனைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனை இது. காந்த ஊசி எப்போதும் வடக்கு திசையையே காட்டுவதால் கடலில் செல்லும் கப்பல்கள் திசை மாறிப் போவதில்லை. மனிதனுடைய மனம் இறைவனை நாடும் வரையில் அவன் உலக வாழ்க்கையாகிய கடலில் தப்பிப்போக மாட்டான்.

கே வீரமணி பாடியதை கேட்டீர்கள். இஸ்லாமிய சிந்தனை. அனைத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. இறைவனிடம் பொறுப்பு காட்டி காத்திருங்கள்.

சையத் அலி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 6:27:30 அருளிசை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். விவிலிய சிந்தனை 1. சாமுவேல் சொன்னது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.

ஹேமாஜான் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். அன்னை சாரதா தேவி அவர்கள் சொன்ன பொன்மொழி இது. ஒருவனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தையும் பிரார்த்தனையில் செலவழிக்க முடியாது. எனவே அவன் மற்ற நேரத்தை பணிபுரிவதில் செலவிட்டால் அதுவே மனம் தூய்மையடைய வழிவகுக்கிறது.

0: மகாநதி சோபனா குழுவினர் பாடிய கேட்ட அந்த பாடலோடு இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருக்கும், மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18°C முதல் 21°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8-11°C ஆகவும் இருக்கக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். பட்டாணி பயிரில் புசோரியம் வாடல் நோயை நிர்வகிக்க, பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும், பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும், கார்பன்டைசம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நிறுத்தி செய்ய வேண்டும், காப்பரக்சி குளோரைட் 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அடுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பரக்சி குளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்கலாம். கேரட் பயிரில் நூற்புடு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும், கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல், பர்ப் யூரியோசிலம் டிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. குறுமிளகு பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா அசோஸ்பைரில்லம் அல்லது ஃபாசிலஸ் அப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம்.

0: பி கீதா அவர்களின் உரை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 100

0: 45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவிக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குட்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25 நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது.

0: கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:55. 30 நொடி.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியாவின் நீர் தொட்டி இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: நமது நீலகிரி மாவட்டத்தை தென்னிந்தியாவினுடைய நீர் தொட்டி என்று கூறுவார்கள். காவிரி ஆற்றில் ஓடும் தண்ணீரில் ஆறில் ஒரு பங்கு தண்ணீர் நீலகிரியில் தான் உற்பத்தியாகிறது. நீலகிரியில் உள்ள சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் தான் நமது நீர் ஆதாரத்திற்கு முக்கிய காரணம். சோலைக்காடுகள் பெய்யும் மழை தண்ணீரில் 75% உள்வாங்கி தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய பூமி ஒரு ஸ்பாஞ்ச் சிஸ்டம் உள்ளது, அதில் தேக்கி வைக்கும். அந்த தேக்கி வைக்கக்கூடிய தண்ணீரை தான் வறண்ட காலத்திலும் வருடம் முழுவதும் சிறு சிறு சிறு ஓடைகளாக வெட்டுகிறோம். புல்வெளிகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து தன்னில் தேக்கி வைத்து சிறு சிறு தண்ணீர் ஊற்றுக்களாக வெளிவிடும். இன்று நீலகிரி மாவட்டத்தில் புல்வெளிகளே இல்லாமல் போய்விட்டது. 95% புல்வெளிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விவசாய நிலம் மாற்றப்பட்டு விட்டதே, அவை முடிந்து போய்விட்டன. இன்று நமது நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலை பற்றி நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட்டு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த ஒரு 150 வருடத்தில் ஒரு 5000 ஆறுகள் காணாமல் போய்விட்டன, சிறு சிறு ஓடைகள் காணாமல் போய்விட்டன என்று நமது நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒரு அறிக்கை கூறுகிறது. நமது நீலகிரி மாவட்டத்தினுடைய காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நமது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 25,000 ஹெக்டேர் கற்பூர காடுகளும் சீகை மர காடுகளும் உள்ளன. இந்த கற்பூர மரம் ஒவ்வொன்றும் ஒரு ஆண்டுக்கு 5000 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நமது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர் மற்றும் மேலாண்மை செய்த ஆய்வில் கற்பூர காடுகள் 37% தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கின்றன. பைக்காராபாயில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் கண்டறிந்து அறிவித்துள்ளார்கள். ஹைகோர்ட் வந்து இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீலகிரியில் உள்ள இந்த பன்னாட்டு மரங்களான கற்பூரம், சீகை போன்றவற்றை அகற்றி உள்நாட்டு மரங்களை நட வேண்டும் அல்லது காடுகளை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட நம்மால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைதான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஒரு மாணவர்கள் நானும் செய்த ஒரு ஆய்வின்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இந்த 25,000 ஹெக்டேர் காடுகளை, கற்பூர காடுகளையும் சீகை காடுகளையும் முற்றிலும் அழித்து நமது உள்ளூர் மரங்களை வளர்த்தோம் என்றால் நமக்கு கூடுதலாக 40,000 TMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு நீலகிரியால் கொடுக்க முடியும் என்று ஒரு ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பித்தோம். அந்த வகையிலே இன்று நாம் 1 TMC 2 TMC நாம் போய் தொங்க வேண்டிய, அவர்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நமது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை நமது நீலகிரியால் கொடுக்க முடியும். அதற்கு தேவை நீண்ட கால கண்ணோட்டத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த நம்மளுடைய நீலகிரியை நாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள், நாம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான சொர்க்கத்தை இழந்து விட்டோம். அந்த சொர்க்கத்தை நாம் மீண்டும் மீட்டெடுத்தால் நாம் நலமாக இருப்போம், நம்மை போன்ற தமிழ்நாடும் நலமாக இருக்கும்.

0: கதையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியாவின் நீர்த்தொட்டி இது குறித்த தகவல்களை வழங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
1: ஆழி சூழ் உலகு அழகு, நெகிழி சூழ் உலகு ஆபத்து. பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்ப்போம், பூமியை பாதுகாப்போம்.
2: நேரம் 7 மணி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: காக்சிடேனியா எனப்படும் முதுகு தண்டின் அடிப்பகுதியில் வால் எலும்பில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னாக்க காக்சிடேனியா. காக்சிடேனியா நிறைய பேரு ப்ரொஃபஷனலா இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நார்மலான பீப்புள் யாரும் அவ்வளோ இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப காமனானதுதான், எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். நம்மளோட லோ பேக்ல லாஸ்டா இருக்க டெய்ல் போன்ல ஒரு பெயின் வரும், அந்த பாயிண்ட்ல மட்டும் அவங்களுக்கு பெயின் வரும்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து லாஸ்ட்ல இருக்க ஒரு குட்டி போன் மாதிரி, அதாவது சேக்கரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல இருக்க ஒரு போன், டெய்ல் போன். சோ இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவலான வெயிட் தூக்காம ரொம்ப அதிகமான வெயிட் தூக்குறதுனால வரலாம். இல்லனா கீழே விழுவாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா குத்த வச்சு விழுகுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பெயின் வரலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா டெலிவரி டைம்ல உமனுக்கு இது ரொம்ப காமனா வரும். ஏன்னா ஓவர் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து டெலிவரிக்கு கஷ்டப்படும் போது அந்த மாதிரி இடத்துல அந்த போன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இது வந்து நார்மல் தான், பட் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா நார்மலாவே நம்மளோட லேடிஸ் பாடியில வந்து ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து ஒரு 8 month தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவோம், அந்த டைம்ல இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும்போது அந்த டெய்ல் போனும் அந்த சேக்ரம் போனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். சோ அது ஆல்ரெடி லூஸா இருக்கும்போது இன்னும் ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை சுத்தி இருக்க சதையெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். சோ அதனால இந்த பெயின் வரும். லேடிஸ் வந்து ஆஃப்டர் த டெலிவரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல மட்டும் பெயின் வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கும் வரும், அதாவது ஹார்டான சர்ஃபேஸ்ல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி அந்த இடத்துலயே திரும்ப திரும்ப அடிபட்டா கூட நமக்கு இந்த பெயின் வரும். இதனால என்னென்ன சிம்டம், அதாவது நமக்கு என்னென்ன மாதிரி வலி எல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா, உட்காரும்போது வலிக்கும் மெயினா, அதுக்கப்புறம் உட்காந்து எந்திரிக்கும் போது நமக்கு வலி வரலாம், டிரைவ் பண்ணும்போது, பெண்ட் பண்ணும்போது, முக்கியமா பாத்தீங்கன்னா காலையில பாத்ரூம் போகும்போது அந்த டைம்ல ரொம்ப பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, என்னால போகவே முடியல. சோ இது வந்து ஒரு காமனான சிம்டம். சோ இதுக்கு வீட்லயே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இருக்கு, ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதாவது கட் அவுட் குஷன் சொல்லுவாங்க, டோனட் ஷேப்ல ரவுண்டா இருக்கும். சோ அந்த பாயிண்ட் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார மாதிரி அந்த குஷன் யூஸ் பண்ணலாம் வீட்டுல. இல்லைன்னா ஹாட் வாட்டர் வச்சு அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிக்கலாம். சோ அப்போ அந்த பெயின் கம்மியாகும். சப்போஸ் நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காரும்போது பெயின் ஆகுதுன்னா லைட்டா ஃபார்வேர்டா கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு அப்புறம் சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா அந்த பெயின் உங்களுக்கு கம்மியாகும். அப்புறம் ஐஸ் பேக், ஹாட் பேக் நீங்க அந்த மாதிரி எது வேணா கொடுத்துக்கலாம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி பண்ணுவாங்க, அது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான், கொஞ்சம் மசாஜ் பண்றதுங்கிறது. பிசிக்கல் தெரப்பி, அதாவது பிசியோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெச் யுவர் மசில், அதாவது நீங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் மசில்ஸை, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெயின் கொஞ்சம் சப்சைட் ஆகும். சோ இது வந்து ஒரு காமனான பெயின் தான். நன்றி.
2: காக்சிடேனியா எனப்படும் முதுகு தண்டின் அடிப்பகுதியில் வால் எலும்பில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இணைய வழி வங்கி மோசடிகள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராட் அண்ட் செக்யூரிட்டி இன் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அப்படின்னா ஆன்லைன் வங்கி மோசடி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் ஆன்லைன் மூலியமாக தான் நம்மளோட காசாக அனுப்புகிறோம் இல்லையா? இப்போல்லாம் நம்ம கையிலேயே பணத்தை வச்சுக்கிறது இல்லை. ஒரு டீ கடைக்கு போனால் கூட கியூஆர் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து காசை அனுப்புகிறோம். காய்கறி கடைக்கு போனாலும் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறோம். இல்லை நம்ம என்ன வாங்கிறதா இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம பணத்தை அனுப்புகிறோம். ஒரு முக்கியமான கேள்வி இங்கே என்னென்னா, உங்களுக்கு எப்போவாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கால் வந்திருக்கா? வணக்கம், நாங்கள் உங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் செய்கிறோம், உங்களோட கேவைசி அப்டேட் பண்ணலை, இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா? இப்படி உங்களுக்கு கால்ஸ் வந்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணுன்றத சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பயந்து அவங்க கேட்குற எல்லா தகவல்களையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுதான் வந்து ஃப்ராடுக்கான முக்கியமான நோக்கமாகவும் இருக்குது. அது என்னென்னா, நம்மளை பயமுறுத்தி அவசரமாக ஒரு டிசிஷனை எடுக்க வைக்கிறது. நம்மளோட பேங்க் எப்போவாவது நம்மக்கிட்ட ஓடிபியை கேட்குமான்றது ஒரு க்வெஸ்சன். அதுக்கான ஆன்சர் என்னென்னா, எப்போவுமே நம்மளோட பேங்க் நம்மளுக்கு கால் பண்ணி ஓடிபி, ஏடிஎம் பின், யூபிஐ பாஸ்வேர்ட் இல்லை யூபிஐ பின் இதெல்லாம் எப்போவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. யார் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம பேங்க்குக்கே வந்து நேரடியாக பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த தகவல்களெல்லாம் வச்சு உங்களோட பணத்தை திருடலாம், திருட சான்சஸ் இருக்குது. காமனான ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் என்னென்னா, ஃபேக் பேங்க் கால்ஸ். லைக் பேங்க் மாதிரியே அவங்க கால் பண்ணுவாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேங்க் எப்போவுமே கால் பண்ணி உங்களோட ஓடிபி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்காதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது கால் வந்துச்சுன்னா, இல்லை உங்களை அவசரமாக ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது வந்து ஒரு ஃப்ராட் கால்ன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐ ஃப்ராட். இது வந்து இப்போல்லாம் நிறைய பாப்புலராக நடக்கிற ஃப்ராடு தான் இது. உதாரணத்துக்கு ரமேஷ்ன்ற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு காசு அனுப்புகிறேன், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கன்னு. நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரமேஷ்ன்றவர் லைக் பணம் வரும்ன்றத வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாது, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் வந்து எடுக்க போறாங்கன்றத. இது அவருக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா அவர் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த விழிப்புணர்வு அவர்கிட்ட இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆன்லைன் ஃப்ராட் தான் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ். வீட்டிலருந்தே வேலை செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு டெய்லி 5000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்ட சொல்லுவாங்க, இல்லை ட்ரைனிங் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, இல்லை செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, யாரெல்லாம் நம்மளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய காசை கேட்குறாங்களோ இல்லை இந்த மாதிரி கட்டெல்லாம் சொல்கிறாங்களோ அது உண்மையானது இல்லைன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓடிபி, பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றத, சந்தேகமான லிங்கை கிளிக் செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை இணைய வழி வங்கி மோசடிகள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள், முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.

நேயர்களின் கவனத்திற்கு நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பில் நீங்கள் பேசலாம். விசேஷங்களில் உங்கள் சாய்ஸ், பந்தி முறையா, பஃபட் முறையா? உள்ளூர் நேயர்கள்

3449 9003 3 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 9342 9003 8 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். புதிய நேயர்களுக்கான அலைபேசி எண் 8300 1918. எண்ணங்களின் வண்ணங்களின் இன்றைய தலைப்பு, விசேஷங்களில் உங்கள் சாய்ஸ், பந்தி முறையா பஃபட் முறையா? இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்கள்

0: இடமிருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி தாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில்

0: இதில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: குட் மார்னிங் நீல்கிரீஸ். நமது சிந்தனைக்கு சில நொடிகள். நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ரூபாயை பகிர்ந்து கொண்டால் நம் இருவரிடமும் மாறி மாறி அந்த ஒரு ரூபாய்தான் இருக்கும். ஆனால் நல்ல எண்ணங்களை சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டால் நம் இருவரிடமும் நல்ல எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மற்றும் ஒரு சிந்தனைக்குரிய கருத்து, நாம் செய்யும் ஒரு விஷயத்தை சிறந்ததாக்க நம்மால் முடிந்த அளவு உழைப்பை கொடுக்க வேண்டும். முடிந்த அளவு என்பது அதை கடைசி வரை முடிக்கும் அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகும்.
2: Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

கங்குவா படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து லவிட்டாவுடன் இணைந்து பாடியது அந்த பாடல். மதன் கார்கி எழுதியது.

குட் மார்னிங் நீலகிரிஸ் தொடர்கிறது. நேரடி நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை அறிக்கை இது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவிகிதமாகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90 சதவிகிதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து ஹரிச்சரண் ஸ்வேதா மோகனுடன் இணைந்து பாடிய கேட்ட பாடல் அமரன் படத்திலிருந்து ஒலித்தது. குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 சேவை செய்தி இது. விடுதிகள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே உள்ளது. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விடுதிகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவற்றில் 38 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு திட்ட உதவிகளை எளிதாக்க ஒரே இடத்தில் இந்த வசதிகளை பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. யுடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. மேலும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 568 வட்டாரங்களிலும்

0: வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. 188 வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவரவர்களின் வீட்டிற்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-42-50-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50. அலைபேசி எண் மீண்டும் சைகை மொழியில் தொடர்பு கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50. இந்த தகவலை பொதுநலன் கருதி வெளியிடுபவர்கள் திட்ட இயக்குனர், தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையகம், லேடி வில்லிங்டன் கல்லூரி வளாகம், காமராஜர் சாலை, சென்னை 6005. இந்த சேவை செய்திகளை உங்களுக்காக வழங்கியது ஊட்டி FM 101.8. நேரம் 7:41:50 தொடர்கிறது பிளே கிரவுண்ட்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

அமெரிக்காவின் புளோரிடாவில் பெண்களுக்கான போர்ட் லாடர்டேல் ITF டென்னிஸ் தொடர் நடந்தது. இரட்டையர் பிரிவு பைனலில் இத்தொடரில் இந்தியாவின் 16 வயது மாயா ரேவதி, செர்பியாவின் அனஸ்டாசியா செவிக்கோவிச் ஜோடி, அமெரிக்காவின் தியா புரோடின் வெல்லஸ் நியூமன் ஜோடியை சந்தித்தது. முதல் செட்டை மாயா 3-6 என இழந்தது. இரண்டாவது செட்டை 6-2 என எளிதாக கைப்பற்றியது. வெற்றியாளரை முடிவு செய்ய சூப்பர் டை பிரேக்கர் நடந்தது. இதை மாயா ஜோடி 10-5 என்ற கணக்கில் வசப்படுத்தியது. முடிவில் மாயா ஜோடி 3-6, 6-2, 10-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பை கைப்பற்றியது. ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற மாயா முதல் சுற்றில் 0-6, 3-6 என அமெரிக்காவின் அனிதா டூவிடம் தோல்வியடைந்தனர். இரட்டையர் கோப்பை வென்றதை அடுத்து சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் தரவரிசையில் மாயா 38வது இடத்திற்கு முன்னேறினார்.

மெல்போர்னில் ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் ஸ்பெயினின் கார்ல்ஸ் அல்காஸ் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சௌரவ் மோதினர். முதல் இரண்டு செட்டுக்களை அல்காஸ் 6-4, 7-6 என கைப்பற்றினார். பின் எழுச்சி கண்ட சௌரவ் டை பிரேக்கர் வரை சென்று அடுத்த இரு செட்டுக்களை 7-6, 7-6 என தன்வசப்படுத்தி பதிலடி கொடுத்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 5வது செட்டில் அசத்திய அல்காஸ் 7-5 என போராடி வென்றார். 5 மணி நேரம் 27 நிமிடம் நீடித்த போட்டியில் தசைப்பிடிப்பு காயத்தை பொருட்படுத்தாமல் விளையாடிய அல்காஸ் 6-4, 7-6, 6-7, 6-7, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் முதன்முறையாக பைனலுக்குள் நுழைந்தார். இதற்கு முன் இருமுறை 2024-25 காலிறுதி வரை சென்றிருந்தார். இதன் மூலம் 4 கிராண்ட்ஸ்லாம் தொடரிலும் பைனலுக்கு முன்னேறிய இளம் வீரரானார் அல்காஸ். மற்றொரு அரையிறுதியில் இத்தாலியின் ஜானிக் சினர் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மோதினர். முதல் செட்டை நடப்பு சாம்பியன் சினார் 6-3 என கைப்பற்றினார். பின் எழுச்சி கண்ட ஜோகோவிச் 2வது செட்டை 6-3 என தன்வசப்படுத்தினார். 3வது செட்டை சினார் 6-4 என வென்றார். பின் 4வது செட்டை ஜோகோவிச் 6-4 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 5வது செட்டில் மீண்டும் அசத்திய ஜோகோவிச் 6-4 என வெற்றி பெற்றார். 4 மணி நேரம் 9 நிமிடம் நீடித்த போட்டியில் ஜோகோவிச் 3-6, 6-3, 4-6, 6-4, 6-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் 11வது முறையாக பைனலுக்குள் முன்னேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு பைனலில் பெலாரஸின் அரினா சப்ளெங்கா கஜகஸ்தானின் எலினா ரிஃபாகினா ஆகியோர் மோதினர். தொடர்ந்து 4வது முறையாக பைனலுக்குள் முன்னேறிய சப்ளெங்கா 2 முறை 2023-24 கோப்பை வென்றுள்ளார். பைனலில் அசத்தினால் தனது 3வது பட்டத்தை கைப்பற்றலாம். 2வது முறையாக 2023-26 பைனலுக்குள் நுழைந்தார் ரிஃபாகினா. 2023 சப்ளெங்காவிடம் தோல்வியடைந்தார். இதற்கு பதிலடி கொடுத்தால் இத்தொடரில் தனது முதல் பட்டத்தை வெல்லலாம். WTA ஒற்றையரில் இருவரும் 14 முறை மோதினர். இதில் சப்ளெங்கா 8 முறை, ரிஃபாகினா 6 வென்றார். கடைசியாக கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடந்த WTA பைனல்ஸ் தொடருக்கான பைனலில் ரிஃபாகினா சப்ளெங்காவை வீழ்த்தினார்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: நேர்களே, இன்று காலை 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் குதூகலமான நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள். குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது.

ராயன் படத்திற்காக சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். ஏ ஆர் ரகுமானின் இசையில் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. அறிவோம் பகிர்வோம்.

0: அறிவோம் பகிர்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் விடுகதை குறித்து கருத்துக்களை வழங்குகிறார் தமிழ் ஆசிரியர் ஆர் கல்பனா அவர்கள்.
2: அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் விடுகதைகளை பற்றி பார்ப்போம். ஐந்து வீட்டிற்கு ஒரே முற்றம், அது என்ன? ஐந்து வீட்டிற்கு ஒரே முற்றம், அது என்ன? உள்ளங்கையும் விரல்களும், வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல், அது என்ன? வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல், அது என்ன? முட்டை. அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறைவாள், பாதினால் வளர்வாள். அவள் யார்? அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறை

0: விரைவாள், பாதினால் வளர்வாள். அவள் யார்? நிலா. விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது. அது என்ன? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது. அது என்ன? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய்க்கடை. அது என்ன? தேன்கூடு. 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய்க்கடை. அது என்ன? தேன்கூடு. கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொள்ளும் வீரனும் அல்ல. அது என்ன? அம்பு. கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொள்ளும் வீரனும் அல்ல. அது என்ன? அம்பு. பொட்டு போல இலை இருக்கும், குச்சி போல காய் காய்க்கும். அது என்ன? முருங்கை. பொட்டு போல இலை இருக்கும், குச்சி போல காய் காய்க்கும். அது என்ன? முருங்கை. 5 வீட்டிற்கு ஒரே முற்றம். அது என்ன? உள்ளங்கையும் விரல்களும். 5 வீட்டிற்கு ஒரே முற்றம். அது என்ன? உள்ளங்கையும் விரல்களும். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி. பாதினால் குறைவாள், பாதினால் வளர்வாள். அவள் யார்? நிலா. விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது. அது என்ன? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? காற்று. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? காற்று. ஒளியில் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து கொள்வான். அவன் யார்? நிழல். ஒளியில் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து கொள்வான். அவன் யார்? நிழல். உள்ளே இருந்தால் ஓடித்திருவான், வெளியே இருந்தால் விரைவில் மடிவான். அவன் யார்? மீன். உள்ளே இருந்தால் ஓடித்திரிவான், வெளியே இருந்தால் விரைவில் மடிவான். அவன் யார்? மீன். எண்ணும் முள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம். அது என்ன? இதயம். எண்ணும் முள்ளும் இல்லாத கடிகாரம், எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம். அது என்ன? இதயம். வீட்டிற்கு வந்த விருந்தாளியை கவனிக்க ஆளில்லை, அவன் யார்? செருப்பு. வீட்டிற்கு வந்த விருந்தாளியை கவனிக்க ஆளில்லை, அவன் யார்? செருப்பு. சட்டையை சுழற்றினால் சத்துணவு. அது என்ன? வாழைப்பழம். காலையில் வந்த விருந்தாளி மாலையில் காணவில்லை, அவர் யார்? சூரியன். காலையில் வந்த விருந்தாளி மாலையில் காணவில்லை, அவர் யார்? சூரியன். சிறு தூசி விழுந்த குளம் கலங்குவதே அது என்ன? சிறு தூசி விழுந்த குளம் கலங்குவதே அது என்ன? கண். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும், தானே மூடும். அது என்ன? கண் இமை. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும், தானே மூடும். அது என்ன? கண் இமை. உங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள். அது என்ன? பெயர். உங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள். அது என்ன? பெயர். வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ. அது என்ன? சிரிப்பு. வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ. அது என்ன? சிரிப்பு. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காது வாங்காம போயிட்டாரு. அவர் யார்? கொசு. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காதுல வாங்காம போயிட்டாரு. அவர் யார்? கொசு. எப்போதும் மழையில் நனைவான், ஜுரம் வராது, வெயிலில் காய்வான், எதுவும் ஆகாது. அவன் யார்? குடை. எப்போதும் மழையில் நனைவான், ஜுரம் வராது, வெயிலில் காய்வான், எதுவும் ஆகாது. அவன் யார்? குடை. உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. அவன் யார்? பாய். உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. அவன் யார்? பாய். மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரித்தால் கந்தல். அது என்ன? சிலந்தி வலை. மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரித்தால் கந்தல். அது என்ன? சிலந்தி வலை. சொன்ன நேரத்துக்கு தொண்டைக்கிளிய கத்துவான். அவன் யார்? அலாராம். சொன்ன நேரத்துக்கு தொண்டைக்கிளிய கத்துவான். அவன் யார்? அலாரம். அம்மாந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார்? கரும்பு. கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார்? கரும்பு.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் விடுகதை குறித்து கருத்துக்களை வழங்கினார் தமிழ் ஆசிரியர் கல்பனா அவர்கள்.

0: 8 மணி. ஆகாஷ்வாணி. நம்ம மெட்ராஸ் 387. நமது சென்னை, நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
1: இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 22. சென்னை வாசிகளுக்கும் இந்த மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் டே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரு, பேரு, மொழின்னு எல்லாத்தையும் கடந்து யார் வந்தாலும் தன்னோட மடியில வச்சு தாங்குற ஒரு தாய் வீடுதான் நம்மளோட மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? 387 வருஷம். அதாவது 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் அவரோட தலைமை அதிகாரியான ஹான்ட்ரூ கோகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தின் தொடக்க புள்ளியா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் பரப்ப பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த விஜயநகர பேரரசின் குறுநில மன்னர்களான தமர்லா சகோதரர்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கின ஒரு நாள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தொடங்கின அந்த மண் காலப்போக்கில் பெரிய நகரமாகி இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கு நம்ம மெட்ராஸ். சரி, இன்னைக்கு நாம வழக்கமான வரலாறு மட்டும் பத்தி பேச போறதில்ல. நம்ம மெட்ராஸ பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் அரிதான கதைகளையும் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம ஊர் பேர்லயே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஊருக்கு மெட்ராஸ் அப்படின்னு பேர் வர காரணம் அந்த காலத்துல அந்த மணல் பகுதிக்கு பக்கத்துல இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற கிராம பேர் தான். அதே போல இந்த நிலத்தை கொடுத்த தமர்லா வெங்கடாத்ரி நாயக்கர் அவங்களுடைய அப்பா சென்னப்ப நாயக்கர் நினைவாதான் சென்னப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பிரிட்டிஷ் கட்டின புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இருந்த பகுதி சென்னப்பட்டினம், தெற்கு பக்கம் இருந்த பகுதி மதராசப்பட்டினம். அப்புறம் காலப்போக்குல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம மெட்ராஸ் ஆச்சு. அப்புறம் 1996 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மெட்ராஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம மெரினா பீச் தான். உலகத்திலேயே ரெண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை நம்ம மெரினா தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு காலத்துல இந்த மெரினா வெறும் சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லல்ல. 1880 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநரா இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையோட அழக பார்த்து வியந்து பொதுமக்கள் எல்லாம் நடைப்பயிற்சிக்கு செய்ய நடைபாதை அமைச்சு மெரினா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மெரினா அப்படிங்கிறது ஒரு இத்தாலிய சொல். அதாவது மெரினா அப்படின்னா கடலோரம், கடற்கரையோரம் அப்படிங்கறது அர்த்தம். இனிமே நமக்கு யாரு மெரினான்னு என்ன மீனிங் கேட்டாலும் நம்ம இதை ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆனா சுண்டல் பஜ்ஜி வாசனையோட நம்ம மெட்ராஸ் மக்கள் காத்தாட வந்து உட்கார்ற இந்த மெரினாவுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அழகான கதை இருக்குல்ல. இந்தியால முதன் முதலா உருவான பல விஷயங்களுக்கு நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. அதுல சில ஆச்சரியமான தகவல்களை பத்தி பாக்கலாம். லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது பழமையான மாநகராட்சி, அதாவது தி ஏன்சியன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம சென்னை மாநகராட்சி தான் 1687 இது உருவாக்கப்பட்டிருச்சு. ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராயபுரம் ரயில் நிலையம் தாங்க. 1856 இருந்தே இது இயங்கிட்டு வருது. அதே போல இந்தியாவில முதன் முதலாம் ஆரம்பிக்கப்பட்ட ஷாப்பிங் மால் நம்ம அண்ணா சாலையில இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 பிரிட்டிஷ் காரங்க அதை கட்டிட்டாங்க. நம்ம ஊரு உயர்நீதிமன்ற கட்டிடம் இருக்கே லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இந்தியாவிலேயே முதன் முதலா டிராம் வண்டி ஓடினதும், இந்தியாவிலேயே முதல் முதல்ல மருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்டதும் நம்ம மெட்ராஸ்ல தான். இப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்னு பல விஷயங்களை கொடுத்த பெருமை நம்ம மெட்ராஸுக்கு தான் இருக்கு. இப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள்ல ரொம்பவே அரிதான வரலாற்று உண்மைகள் இருக்கு. 1815 ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற தம்போரா அப்படிங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சது. அதனால வெளியான சாம்பல் உலகம் முழுக்க சூரிய வெளிச்சத்தை மறைச்சு உலக காலநிலையை மாத்திருச்சு. அதனால 1815-1816 காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ்ல கோடை காலத்துல கூட உறைபனி அளவுக்கு பயங்கரமான குளுமை இருந்துச்சான். மெட்ராஸ்ல பனி பொழிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்களேன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது போலதான் முதல் உலக போர் நடந்தப்போ ஜெர்மனி

0: அப்படிங்கிற போர்க்கப்பல் நம்ம மெட்ராஸ் துறைமுகம் மேலையும் உயர் நீதிமன்ற சுவர்கள் மேலையும் குண்டு வீசுச்சு. இந்தியாவில முதல் உலக போரால நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் நம்ம மெட்ராஸ் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ரொம்ப தைரியமா உஷாரா ஒரு பெரிய நபரா இருந்தா நம்ம என்ன கேக்குறோம், பெரிய எம்டன் நினைப்போம் அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த வார்த்தை இந்த வரலாற்று சம்பவத்துல இருந்துதான் நம்ம சென்னை பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. சென்னையோட முக்கிய அடையாளமே நம்ம கூவம் நதி தான். இன்னைக்கு கூவம் நதியை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல கூவம் நதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூவம் நதியில சுத்தமான குடிநீர் ஓடுச்சான், அதுல படகு போட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு. மெட்ராஸ் போட் கிளப் மூலமா கூவம் நதியில ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களும் படகு சவாரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூவத்துல கிடைச்ச மீன்களுக்கு அந்த காலத்துல ஒரு தனி மவுஸ் இருந்துச்சான். காலப்போக்குல நகரம் வளர வளர அந்த நதியோட தன்மை மாறி பாழாகிடுச்சு. ஆனா கூவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே தாங்க இருப்போம். மார்கழி மாசம் வந்தா மயிலாப்பூர்ல கேக்குற கர்நாடக சங்கீதமும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல கேக்குற மணி ஓசையும், ராயப்பேட்டை பெரிய மசூதியில தொழுகை குரலும், சாந்தோம் பேராலயத்தின் மணிச்சத்தமும் ஒன்னா சேர்ந்து இசைக்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவமன் தான் நம்ம மெட்ராஸ். இங்க கலை அப்படின்னு பார்த்தா 1930ல் இந்தியாவிலேயே முதன் முதலா பல்கலைக்கழகத்துல இசைக்காக தனி இளங்கலை பட்டப்படிப்பை கொண்டு வந்தது நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான். அப்படியே திரையுலகம் பக்கம் வந்தா தென்னிந்திய திரைப்பட உலகத்தோட தலைநகரமா விளங்கின நம்ம கோடம்பாக்கம் தான். ஹாலிவுட் பாணியில கோடம்பாக்கத்தை கோலிவுட்னு நம்ம பெருமையா சொல்றோம். எஸ் எஸ் வாசன், மெய்யப்ப செட்டியார் காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற ஏ ஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், சாய் அபயங்கர் காலம் வரைக்கும் உலகத்துக்கே இசையையும் சினிமாவையும் விருந்தளிச்ச மண் இது. அது மட்டுமா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சேப்பாக்கம் மைதானம் ஒரு கோவில் மாதிரி. இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் மைதானங்கள்ல சேப்பாக்கமும் ஒண்ணு. அங்க சிஎஸ்க்கும் தோனிக்கும் கிடைக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது மெட்ராஸ் மக்களோட உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு சிறந்த உதாரணம். மெட்ராஸ பத்தி பேசிட்டு சில உணவுகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? காலையில சுட சுட இட்லி, ஃபில்டர் காஃபி, மத்தியான ஆனா அன்னபூர்ணா, பொன்னி அரிசி சோறு, இல்லனா மெட்ராஸ் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆனா பாரிமுனை சவுகார்பேட்டில இருக்கிற நொறுக்கு தீனிகள், ராத்திரி ஆனா தள்ளுவண்டி கடை மெட்ராஸ் தோசை வடகரி. இப்படி சென்னை உணவுக்குன்னு ஒரு தனி சுவையே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி நொற தள்ளும் போதே வர வாசம் இருக்கே, அது உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. மெட்ராஸ்ங்கிறது வெறும் கட்டடங்களோ சாலைகளோ மட்டும் இல்லங்க, அது முழுக்க முழுக்க மனிதர்களால் சூழப்பட்ட இடம். ஆட்டோ அண்ணா எங்க போனோம் தம்பி அப்படின்னு கேக்குற அந்த உரிமை, பேருந்து நடத்தினர் கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்ற அந்த பேச்சு, மழை வந்தா சாதி மதம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து உதவுற அந்த சென்னை மக்களோட அன்பு இருக்கே, அதுதாங்க மெட்ராஸோட உண்மையான பலம். சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளம் ஆகட்டும், கோவிட் பெருந்தொற்று காலங்கள் ஆகட்டும், சென்னை மீண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சது இந்த மக்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காலங்கள் மாறலாம், மெட்ராஸ் சென்னையா கூட ஆகலாம். பழமையான ஆட்டோக்கள் போய் இன்னைக்கு மெட்ரோ ரயில்கள் கூட வரலாம். ஆனா இந்த ஊரோட ஆன்மாவும் இந்த மக்களோட அன்பும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இந்த மெட்ராஸ் மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிந்திய வேர்வைக்கு மதிப்பளிக்க கூடிய மண் இது. கனவுகளோட வர யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்புனதே இல்லை இந்த மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் பிறந்த நாள்ல இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்க, நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்க, நெகிழி இல்லாம அதாவது பிளாஸ்டிக் இல்லாத மெட்ராஸ உருவாக்க நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்போம். உலகத்துல எத்தனையோ ஊரை பார்த்தாலும் நம்ம வீதியில நடக்கிற அந்த சுகம் இருக்கே, அது ரொம்பவே அலாதியானது. கோடி ஊர்கள் கோலமிடுற இந்த உலக வரைபடத்துல நம்ம மெட்ராஸுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. நம்ம அன்பான மெட்ராஸுக்கும் நம்ம சென்னைக்கும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்வோம்.
1: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: മുകേഷ് കുരലിൽ ഒലിത്തത് മെറീന തിരപ്പട പാടൽ.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 8:30.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
2: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: சிநேகனின் பாடல் வரிகள் ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் ஒலித்தன. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி வி சரண் பாடிய அந்த பாடல் ஆடுகளும் படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: காவலன் பட பாடலை கேட்டீர்கள். பெண்ணிதையாள் மேகா குழுவினர் பாடியது. வித்யாசாகரின் இசையில் ஒலித்தது விவேகாவின் பாடல். நேரம் 8:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஒலித்தது சிறுத்தை படத்தின் பாடல். பா விஜய் எழுதி, வித்யா சாகரின் இசையில், ரஞ்சித் சுஜித்ரா ரோஷன் பாட கேட்டீர்கள்.

சத்யாவின் இசையில் நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளை கேட்டு ரசித்தீர்கள். சின்மையே சத்யா இணைந்து பாடியது அந்த பாடல் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து ஒலித்தது.

0: வைரமுத்து எழுதிய பாடலை கிப்ரானின் இசையில் சின்மயி குழுவினர் பாடக் கேட்டீர்கள். வாகை சூடவா படத்தின் பாடல் அது. கேட்ட அந்த பாடலோடு இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9 மணி. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: தாய்க்குலமே தாய்க்குலமே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குடும்பினர் பாட கேட்டீர்கள் தெய்வாவின் இசையில். நேர்களை இன்றைய ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். கண்டிப்பா இன்றைய ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, நடிகர் பாண்டியராஜன். அவர் நடித்த, அதுவும் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்களிலிருந்து தான் இன்றைய ரெட்ரோ ராகங்களை ரசிக்கப் போகிறீர்கள்.
1: அம்மா சின்னவளே, இது உனக்கு, அப்புறம் இது என் பேத்திக்கு.
2: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
3: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப
4: இது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
2: நேர்களை ரெட்ரோ ராகங்களை தொடர்ந்து கேட்போம், காத்திருங்கள்.

பதவியை கொடுத்துடலாம். இங்கே மூணு பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த மூணு பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் மூணு பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். மூணு பேர்கிட்டையும் சம அளவு உள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் மூணு பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்ச இல்லாமல். அவங்க மூணு பேரும் மூணு தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் மூணு பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். மூணு பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையும் ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெல்லாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். ரெண்டாவது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல்லு தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல், கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்புனா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே 7 நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். ரெண்டாவது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பி இருந்தது. மூணாவது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்க, அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்கு, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு. இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிறா மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். சோஃபா, ஈசி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்து சைபால்.

0: நேரம் 9:15. ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ஆயுசு 100 படத்தின் பாடலை மனோ சித்ரா குழுவினர் பாடக் கேட்டீர்கள். டி ராஜேந்திரன் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. வாலி எழுதி கங்கை அமரனின் இசையில் ஒலித்தது. ஊரத் தெரிஞ்சுகிட்டேன் படத்தின் பாடலை கேட்டு ரசித்தீர்கள்.

0: கதாநாயகன் படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடியது அந்த பாடல். வைரமுத்து எழுதி, சந்திரபோஸின் இசையில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
0: நேயர்களே, ரெட்ரோ ராகங்களை தொடர்ந்து கேட்போம். அதற்கும் முன்பாக எல்லாரும் பரபரப்பா இன்னைக்கு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா உழவர் சந்தைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இன்றைய காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் தெரியணும் இல்லையா? இதோ இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ ஒன்றுக்கானவை மட்டும். நேயர்களே, கத்தரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் கிலோ 38 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய், ஆப்பிள் ரகம் 28 ரூபாய், அவரை 55 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 58 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20 ரூபாய், பச்சை மிளகாய் 48 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.

சின்ன வெங்காயம் 78 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய். தேங்காய் கிலோ 1க்கு 65 ரூபாய், மாங்காய் 120 ரூபாய், வாழைக்காய் மற்றும் சேனைக்கிழங்கு தலா 45 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், சக்கரவள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், கேரட் 50 முதல் 55 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 210 முதல் 220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இஞ்சி 170 ரூபாய், கறி பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 90 முதல் 110 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், வஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், புரோக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி கீரை வகைகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். கறிவேப்பிலை இது கிலோ 1க்கு 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய். மற்ற கீரை வகைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை, இவை யாவும் கிலோ 60 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் கிலோ 1க்கு 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 130 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா இல்லை, பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 120 முதல் 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திராட்சை 110 ரூபாய், மாம்பழம் 120 ரூபாய், வாழைப்பழம் பூவன்றகம் 50 ரூபாய், ரஸ்தானி 70 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 55 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 55 ரூபாய், ஆப்பிள் 230 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்களை அறிந்து கொண்டீர்கள். வழங்கியது ஊட்டி FM 101.8.

நேரம் சரியாக 9:34 ஆகப்போகிறது. இன்னும் 8 நொடிகளில் ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது. இன்றைய ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல், கதா நாயகனின் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: உள்ளம் கவர்ந்த கள்வன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். பாடலுக்கான இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: கன்னிராசி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாடியது. வாலியின் பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85% வரை

எஸ் பி பாலசுப்ரமணியம் மனோ சுஜாதா குழுவினர் பாடியது. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒலித்தது. கேட்ட பாடலின் படம் சுயம்பரம்.

0: பாட்டி சொல்லை தட்டாதே பட பாடலை கேட்டீர்கள். வைரமுத்து பாடல் வரிகள் சந்திரபோஸின் இசையில் ஒலித்தன. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
1: ரெட்ரோ ராகங்களில் ஹீரோ ஸ்பெஷல் தொடர்கிறது.

ரெட்ரோ ராகங்களில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் மனைவி ரெடி படத்தில் இடம்பெற்றது. இளையராஜா எஸ் ஜானகி பாடியது அந்த பாடல். வாலியின் பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா. 10:03:24 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல்.

0: மனோ சித்ரா பாடிய பாடல் இடம்பெற்ற படம் நெத்தியடி. பாடல் வரிகள் வாலிக்கு சொந்தமானவை.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: டி எல் தியாகராஜின் லலிதா சாகரி குரல்கள் ஒலித்தது. வைரமுத்துவின் பாடலுக்கு இசை சந்திரபோஸ். படம் வாய்க்கொழுப்பு.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9444634352.

0: பத்து மணி 19:25 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகள் அவை.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

அந்தாட்சரி மாதிரி சூப்பரான ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. அந்த பாடல் தாய்க்கூறு தாலாட்டு படத்தில் இடம்பெற்றது. இளையராஜா, மலேசியா வாசுதேவன், பி சுஷிலா ஆகியோர் பாடுகிறது அந்த பாடல். வைரமுத்துவின் பாடல் வரிகளவை, இசை இளையராஜா.

0: சுப்பிரமணிய சுவாமி படம் அது. வாலியின் பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகிளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து

0: ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: பிரணிஷா.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்?
2: பிரிக்ஸன்.
1: ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நாங்க, அம்மா, அக்கா, டாடி.
1: ஓகே. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: கூட விளையாடுறது.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? என்ன விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட?
2: கிரவுண்ட்ல.
1: கிரவுண்ட்ல என்ன கேம் விளையாடுவீங்க?
2: ஓடி பிடிக்கும்.
1: ஓகே ஓகே. ஓடி பிடிக்கும் போது கீழெல்லாம் விழுந்திருக்கீங்களா? அடிலாம் பட்டிருக்கா? அப்ப வீட்டுக்கு போய் கால அடிபட்டுருக்குன்னு சொல்லி மம்மிட்ட சொன்னா மம்மி திட்ட மாட்டாங்களா?
2: திட்டுவாங்க.
1: திட்டுவாங்க. திட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் திரும்பி விளையாடுவீங்களா? ஓகேமா. ஓகே சரி. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
2: பிங்க் கலர்.
1: எதுனால?
2: லோட்டஸ் பிங்க் கலர்ல இருக்கிறதுனால பிங்க் கலர்.
1: அப்ப உங்களுக்கு லோட்டஸும் பிடிக்கும், அதனால பிங்க் கலர் பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்க டிவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? என்ன பாப்பீங்க? அதுல என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
2: ரெகுலராவே ஒரு ஹாபிட்டா வச்சிருக்கீங்களா?
1: ஓகே ஓகேமா. சரி. நீங்க சினிமாலாம் பாப்பீங்களா?
2: பார்க்க மாட்டீங்க.
1: ஏன் பார்க்க மாட்டீங்க?
2: சின்சான் மட்டும் தான்.
1: சின்சான் மட்டும் தான் பாப்பீங்களா? ஓகே ஓகே சரி. மம்மி டாடி கூட அவுட்டிங் எல்லாம் போவீங்களா நீங்க? ஓகே. ஊட்டியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது?
2: பானிக்கல் கார்டன்.
1: ஓகே. எவ்வளவு தடவை போயிருக்கீங்க அந்த கார்டனுக்கு நீங்க?
2: நிறைய டைம் போயிருக்கோம்.
1: ஓகே. அதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கார்டன்ல?
2: பிளவர்ஸ். நல்லா
1: நிறைய பிளவர்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. எவ்வளவு பிளவர்ஸ் நீங்க பாத்தீங்க அதுல?
2: நிறைய பிளவர்ஸ்.
1: ஓகே. ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிளவர்ஸ் நேம் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே. இது ரெண்டுமே எங்க கார்டன்ல பாத்தீங்களா? ஓகே. பிளவர் ஷோ டைம்ல நீங்க போய் பாத்தீங்களா பொட்டானிக்கல் கார்டன்ல? அப்ப நிறைய பிளவர்ஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்களே, பாத்தீங்களா நீங்க? என்னென்னலாம் செஞ்சிருந்தாங்க?
2: ராஜராஜ சோலை.
1: ஓகே. அது அந்த ஞாபகமா நீங்க அது பக்கத்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஓகே. உங்களுக்கு மொபைல் போன்ல செல்ஃபி எல்லாம் எடுக்க தெரியுமா? ரெகுலரா நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பீங்களா?
2: எடுக்கும்.
1: ஓகேமா சரி. உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
2: பிரியாணி.
1: எதுனால?
2: அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
1: யார் செய்யணும்?
2: மம்மி.
1: வீக்லி ஒன்ஸ் மம்மி பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்களா? நீங்களே கேப்பீங்களா இல்ல கேக்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துருவாங்களா?
2: கேக்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்து.
1: ஓகே. சண்டே ஆனா அப்ப ரெகுலர் பிரியாணி தானா? ஓகே. நீங்க சண்டேஸ்ல என்ன பண்ணுவீங்க வீட்டுல?
2: சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம்.
1: அவ்வளவுதான். மம்மி செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தா நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருவீங்க. ஓகேமா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: சுத்தன்யா.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்?
3: பிரைமரி ஸ்கூல்.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
3: எல்லாமே.
2: எல்லாமே பிடிக்கும்னா குறிப்பிட்டு ஏதாச்சும் சொல்லுங்க பாக்கலாம். என்னென்னலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேம்ஸா? என்ன கேம்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு?
3: ஸ்கிப்பிங்.
2: ஸ்கிப்பிங்கா? ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கிப் பண்ணுவீங்க நீங்க?
3: என்ன
2: பிடிக்கும் தெரியலையா?
3: நல்லா பாசமா பேசுவா.
2: நல்லா பாசமா பேசுவாங்களா உங்ககிட்ட? நீங்க அக்கா கூட பாசமா பேசுவீங்களா?
3: பேசுவோம்.
2: ரெண்டு பேரும் எப்படி ஜாலியா அடிச்சு விளையாடுவீங்களா? யார் நல்லா அடிப்பா? நீயா அப்பாவா?
3: நானு.
2: ரொம்ப அடிச்சிடுவீங்களா? அடிச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு நடி ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? ஓகே ஓகேமா.

0: சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுல?
1: இடியாப்பம்.
0: இடியாப்பம். எதனால இடியாப்பம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: அது டேஸ்டா இருக்கும், அதனால பிடிக்கும்.
0: ஓகே, மம்மி செஞ்சு கொடுப்பாங்களா?
1: செஞ்சு கொடுப்பாங்க.
0: ஓகே, நீங்க இந்த குட்டி சமையல்லாம் பாப்பீங்களா? ஓகே, அதுல பார்த்து உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரியுமா?
1: தெரியும்.
0: என்ன செய்வீங்க நீங்க?
1: அதுல இன்னைக்கோட கேக் செஞ்சிருந்தாங்க பாக்க.
0: நீங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓரியோ பிஸ்கெட் எடுத்து, கிரீம் எடுத்து, சுண்டல் போட்டு, பால் ஊத்தி, சக்கரை சுகர் போட்டு வச்சிட்டு, முட்டை ஊத்தி, சுண்டல் போட்டு, ஓவன்ல வச்சுட்டு, அப்புறமேட்டு ஒரு 30 நிமிஷம்.
0: நீங்க செஞ்சீங்களா வீட்டுல இதே மாதிரி?
1: இல்ல
0: செய்யலையா? டிவில பாத்ததோட சரியா? ஓகே ஓகேமா, சரி. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா? இல்ல. உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும்?
1: டாக்.
0: எதனால டாக் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அது சட்டை போட்டுக்குள்ள பிடிக்கும்.
0: அப்படியா, சரி சரி. டாக்ஸ் என்னெல்லாம் கொடுப்பீங்க நீங்க சாப்பிடுறதுக்கு?
1: பிஸ்கெட் கொடுப்போம், சிக்கன் நூடுல்ஸ்லாம் கொடுப்போம்.
0: சரி, டிவில காமெடி எல்லாம் பாப்பீங்களா நிறைய?
1: பாப்போம்.
0: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: வடிவேலோட காமெடி.
0: ஓகே, என்ன படத்துல உங்களுக்கு வடிவேலோட காமெடி பிடிச்சிருக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லையா?
1: மறந்துட்டேன்.
0: மறந்துட்டீங்களா? சரி, டிவில நிறைய பாட்டெல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்போம்.
0: யாரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க நீங்க?
1: விஜய் பாட்டு.
0: ஓகே, டிவில விஜய் பாட்டு ஓடும் பொழுது அதை பார்த்து நீங்க அதே மாதிரி டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா?
1: பண்ணுவேன்.
0: ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரிங் எல்லாம் பண்ணுவீங்களா?
1: பண்ணுவோம்.
0: என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
1: ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனா ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவோம், பென்சில் இல்லைனா பென்சில் ஷேர் பண்ணுவோம்.
0: ஓகேமா, சரி. வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
1: பண்ணி கொடுப்போம்.
0: என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க வீட்டுல?
1: வீடு கூட்டுவோம், பாத்திரம் கழுவுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம், கப்பா கட்டி தருவோம்.
0: இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் நிறைய மம்மிக்கு பண்ணி கொடுப்பீங்களா?
1: பண்ணி கொடுப்போம்.
0: வீட்டை நல்லா கிளீனா வச்சுப்பீங்களா நீங்க? ஓகே ஓகே. அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு?
1: ஹெல்ப் பண்ணுவோம்.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ணுவீங்களா?
1: பண்ணுவோம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னமா?
1: விஜய் பாட்டு.
0: என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? என்ன பாட்டு?
1: அரபி குத்து.
0: அரபி குத்து ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு தடவை அந்த பாட்டை டிவில பாத்துருக்கீங்க நீங்க?
1: நிறைய டைம் பாத்துருக்கோம்.
0: பார்க்கும் போதுல டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே ஓகே, சரி. நீங்க மம்மி டாடி கூட அவுட்டிங் எல்லாம் போவீங்களா?
1: போயிருக்கேன்.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க?
1: வேளாங்கண்ணி போயிருக்கேன், தஞ்சாவூர் போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன்.
0: ஓகே, பஸ்ல போனீங்களா? பஸ் டிராவலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஜாலியா இருக்கும்.
0: நைட் டைம்ல டிராவல் பண்ணீங்களா பகல்ல போனீங்களா?
1: நைட்.
0: அப்ப நீங்க தூங்கி இருப்பீங்க தானே? தூங்கி எழுந்திரிச்சாக்கா வேளாங்கண்ணி வந்திருக்கோம், கரெக்டா?
1: ஆமா.
0: ஆமா, அப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்க டிராவலிங்க?
1: ஜாலியா பண்ணுவோம்.
0: தூங்கியே என்ஜாய் பண்ணீங்களா தூக்கம் வர வரைக்கும்?
1: ஓகே
0: ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: செர்லினா கேசி.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: சார் டி.
1: எந்த ஸ்கூல்ல?
2: நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: சூப்பர். வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பாவும் அம்மாவும்.
1: அப்புறம் உங்க கூட யாரு இருக்கா? தம்பி, தங்கச்சி, அண்ணா, தம்பி, யாரு இருக்காங்க?
2: அண்ணா.
1: அண்ணா, அண்ணா என்ன பண்றாங்க?
2: அண்ணா டியூஷன் சேர்ந்திருக்காரு.
1: அப்படியா, சரி சரி. நீங்களும் அண்ணாவும் ஜாலியா விளையாடுவீங்களா?
2: ம்.
1: என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்களும் அண்ணாவும் சொல்லுங்க.
2: கிரிக்கெட்.
1: அப்புறம்
2: பால்.
1: ஓகே ஓகே, ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவீங்களா? ஓகே ஓகே. மம்மி என்ன பண்றாங்க வீட்டுல?
2: மம்மி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
1: என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ
2: துணி மடிச்சு வச்சிருக்காங்க.
1: துணி மடிச்சு வச்சிட்டு இருக்காங்களா? நீங்க மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலையா துணி மடிக்க?
2: படிக்கணும்.
1: படிக்கணும்ன்றதுனால ஹெல்ப் பண்ணலையா? ஓகே ஓகே. டாடி என்ன பண்றாங்க?
2: டாடி உட்காந்து இருக்காரு.
1: டாடி உட்காந்து இருக்காரா? டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்?
2: படிக்க வைக்கிறது.
1: டாடி உங்களை படிக்க வைப்பாங்களா? அது ரொம்ப பிடிக்குமா? டாடி கிட்ட நிறைய திட்டெல்லாம் வாங்குவீங்களா படிக்கும் போது? ஆமா. ஏன் நீங்க சரியா படிக்க மாட்டீங்களா டாடி சொல்லும் பொழுது?
2: படிப்போம்.
1: அப்புறம் எதுக்கு திட்டுறாங்க டாடி உங்களை?
2: சரியா படிக்கலன்னா திட்டுவாரு.
1: சரியா படிக்கலங்க, நீங்க கரெக்டா படிச்சிருவீங்களா டாடி சொல்லி கொடுக்கும் போது? ஓகே. படிச்சு முடிச்சுட்டு டாடி கூட விளையாடணும்னா என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்க?
2: படிச்சு முடிச்சுட்டு விளையாட மாட்டோம். உட்காந்து சாப்பிடுவோம்.
1: என்ன சாப்பிட்டு போறீங்க இன்னைக்கு?
2: தெரியலையே.
1: தெரியலையே. மம்மி என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையா? மம்மி என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பீங்களா நீங்க? உங்களுக்கு மம்மி செஞ்சு கொடுக்கறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: தாளிச்ச சாப்பாடு.
1: தாளிச்ச சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா? ஓகே. நீங்களா மம்மிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
2: சோப்பு குழம்பு.
1: அப்படியா, அது ரொம்ப பிடிக்குமா? கேட்ட உடனே மம்மி செஞ்சு கொடுத்துருவாங்களா? ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
2: மூணு.
1: ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா கொண்டு போய்?
2: என்னெல்லாம்
1: கொடுப்பீங்க?
2: ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனா கொடுப்பேன்.
1: என்ன ஸ்நாக்ஸ் ரெகுலரா நீங்க எடுத்துட்டு போவீங்க?
2: டெய்லியும் எடுத்துட்டு போக மாட்டேன்.

0: பாதி டைம் நேரத்துல தான் எடுத்துட்டோம்.
1: ஓகே, அப்படி எடுத்துட்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க நீங்க?
0: அம்மா இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல பிளாக் பண்ணி வைப்பாங்க.
1: ஆஹா, அப்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குள்ள என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது இல்ல? ஸ்கூல்ல போய் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுமா? ஓகே, மம்மி பேக் பண்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா சாப்பிடறதுக்கு? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்க ஓபன் பண்ணும் பொழுது அந்த ஸ்நாக்ஸையும் உங்களுக்கு பிடிக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
0: வேஸ்ட் பண்ண கூடாது சாப்பிடுவேன்.
1: வெரி குட், சூப்பர் சூப்பர். நம்ம ஃபுட்ட வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக நீங்க அதை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா ஃபுட்ட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த மேம் ரொம்ப பிடிக்கும்?
0: சபாகரன் சார்.
1: எதுக்காக அந்த சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: சயின்ஸ் சார். அவரு
1: சயின்ஸ் சாரா? அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா
0: வீட்டுல? பாப்போம்.
1: ஸ்கூல்ல இல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல வீட்டுல டிவி எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டேன். என்ன பாப்பீங்க டிவில நீங்க?
0: கார்ட்டூன்.
1: கார்ட்டூன், என்ன கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்?
0: நிக் ஜூனியர்.
1: அப்படிங்களா? ஓகே ஓகே சரி. நீங்க நிறைய சினிமா பாட்டுலாம் கேப்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க?
0: அப்பா கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு.
1: எதனால சினிமா பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க டாடி?
0: தெரியல.
1: தெரியலையா? அப்ப கார்ட்டூன் மட்டும் தான் பாக்க அலோ பண்ணுவாங்களா?
0: கிறிஸ்டியன் சேனல்ஸ் பாக்க வருவாங்க.
1: அப்படியா? சினிமா பாட்டு எல்லாம் பாக்க கூடாது, மத்ததெல்லாம் பாக்கலாமா? ஓகே ஓகே. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? நல்லா. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க?
0: கிறிஸ்டின் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன்.
1: யார் பாட்டுக்கு?
0: கிறிஸ்டின் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன்.
1: அப்படியா? சரி சரி. நீங்க டான்ஸ் ஆடும்போது உங்க டாடி உங்க டான்ஸ் பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க?
0: நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே. மம்மி என்ன சொல்லுவாங்க?
0: நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: நீங்க டான்ஸ் ஆடுறத பாத்து மம்மி உங்க கூட டான்ஸ் ஆடி இருக்காங்களா ஒரு நாள்? டான்ஸ் ஆட மாட்டாங்களா மம்மி? நீங்க கூப்பிட மாட்டீங்களா மம்மிய? வாங்க மம்மி, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆடுங்க, ஜாலியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் டைம் நீங்க டான்ஸ் ஆடும்போது மம்மியையும் சேர்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே குட்டி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: நேயர்கள், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
2: அடுத்த நிகழ்ச்சிக்காக இன்னும் சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

உலக கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 11:02. 25 நொடி.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க சுவாரஸ்யமா பேசுறதுக்காக உங்களுக்கு நாங்க கொடுக்கற தலைப்பு என்ன தெரியுமா? விசேஷங்களில் உங்கள் சாய்ஸ், பந்தி முறையா, பஃபட் முறையா? பொதுவா கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பந்தி வச்சு விருந்து போடுறதே ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நகரங்கள்ல, அதுவும் மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பந்தியில் சாப்பிட்றது அப்படின்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கௌரவம் குறைச்சலான ஒரு விஷயமா நினச்சி பஃபெட் முறை, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து எந்த முறையில் சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக நேயர்களுக்கு அலைபேசி எண்ணை நாங்கள் நினைவுபடுத்தி ஆகணும் இல்லையா? உள்ளூர் நேயர்கள் உங்களுக்கான எண் 9344910018. வெளியூர் நேயர்கள் பேசலாம், 9342910018. புதிய நேயர்கள் பேசலாம், 8300190018 இந்த எண்ணில் உங்களுக்கு விசேஷங்களில் எந்த முறையில் பந்தி முறையில் சாப்பிட பிடிக்குமா, இல்லை பஃபெட் முறையில் சாப்பிட பிடிக்குமா, எது வசதியாக இருக்கும், என்னென்ன வசதிகள் இருக்கும் அதில், இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசலாம். வாங்க பேசலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு நிகழ்ச்சியோட நேயர்களை சந்திக்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-8

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. நிகழ்ச்சியோட முதல் நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் தென் பொன்மடியிலிருந்து தென் மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலம், சொல்லுங்க.
2: பந்தி முறையா பஃபே முறையான்னு கேட்டிருக்கீங்க மேடம். எனக்கு வந்து பந்தி முறையில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்குங்க மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பஃபேல இருந்தேன்னா ஒவ்வொரு பொருளும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துக்குது. பந்தியில இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா அது ஒரு உறவு முறையும் பலப்படுங்க. நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு சொல்லி உறவினர்களை வந்து கேட்டு இது பண்ணுவாங்க. அது ஒரு அனுபவம் இடத்துல வெளிப்படுங்க. இந்த பஃபே சிஸ்டம் எப்படி வந்துச்சுன்னீங்கன்னா, இந்த பால் பற்றாக்குறையில நம்ம பந்தியில ஒரு கோடியில் உட்கார்ந்துருப்போம், குழம்பு வரல, ரசம் வரல, பொரியல் வரல, கூட்டு வரலன்னு சொன்னதுனாலதான் இந்த சிஸ்டம் வந்ததுங்க. இப்ப வந்து மீண்டும் பந்தி முறை எப்படி கொண்டு வரலாம்னு இப்ப நிறைய பரிமாறு இருக்குல்ல ஆட்கள், நிறைய கேட்டரிங் சர்வீஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுங்க நிறைய பேர் இதுக்கிட்டே இருக்கிறாங்க மேடம். நிறைய ஆளுங்களை போட்டு பந்தி முறை வச்சுட்டா நல்லா இருக்கு. இந்த பஃபே சிஸ்டம் எங்க செட் ஆகுன்னா, பெரிய பெரிய கோயில்கள்ல ஒரு கும்பாபிஷேகங்கள் பெரிய திருவிழா நடக்குதுன்னா அங்க நம்ம உட்கார வச்சு போட முடியாதுங்க. அங்க பஃபே சிஸ்டம் வச்சுங்க. நம்ம வீட்டு விசேஷம் நடத்துறதுல வந்துங்க பந்தி முறை போட்டாதான் ஒரு நல்லா இதா இருக்குங்க. இன்னைக்கு வந்து நிறைய ஆட்கள் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஆட்கள் கிடைக்காதனாலதான் பஃபேல போட்டாங்க. இன்னைக்கு பரிமாறுறதுக்கள் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள் அதுக்குன்னு தனியா கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குங்க. அதனால பந்தி முறை உணவு முறையதான் சாப்பாடு நல்லா இருக்குங்க. அப்ப வந்து எங்க பாரு அந்த பந்திக்கு குழம்பு வரல, அங்க கூட்டு வரல, அங்க அந்த அண்ணன் கேட்கிறாரு பாரு இப்படின்னு நம்மளும் சொல்லாங்க. அந்த உறவு முறைகள் அடைய நம்மளை நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு அந்த விழாவையும் பேசுவாங்க.
3: வளனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். எனக்கு வந்து பஃபே சிஸ்டம் தான் வந்து நல்லதுங்கிற மாதிரி தோணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நிறைய உணவு வகைகள் இருக்கும்போது நமக்கு பிடித்த உணவு அது தேவை எவ்வளவோ அதை நம்ம வாங்கி சாப்பிட, அதை மட்டும் சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். ஆனா பந்தி முறையில் அப்படி இல்லை. லைனா ரெண்டு கரணே ரெண்டு கரணி லைனா எல்லாரும் வச்சுட்டு போயிருவாங்க. ஒருவேளை நமக்கு பிடிக்கலாம், அது வீணா போயிடும்.
1: பாத்துட்டு நம்ம தடுத்துக்கலாமே வேண்டான்னு.
3: அவங்க டக்குன்னு லைன்ல வர்றவங்க வச்சுட்டு போகத்தான் பார்ப்பாங்களே கூட, இது வேணுமா அது வேணுமான்னு யாரும் கேக்குறது இல்ல. பரிமாறுறவங்க வந்து இது வைக்கிட்டுங்களான்னு கேக்குறது இல்ல, லைனா வச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்ப டக்குன்னு வச்சிருவாங்க. நாம அதை வேஸ்ட் பண்றவங்க மனசு வராது, விருப்பம் இல்லாம அதை சாப்பிடுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு ஏதோ ரசமா எதுவும் வேணும்னு கேட்டோம்னா அங்கிருந்து அவங்க கொண்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா பஃபேல அப்படி இல்லை, நமக்கு வேணும்னு நம்மளே போய் டக்குன்னு எது வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வேஸ்ட், முக்கியமா வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து பஃபே முறையில இருந்து, அல்லது நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடறதுக்கு வந்து பஃபே முறை தான் எனக்கு பரவாயில்லாம் தோணுது.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
3: நன்றி மேடம், நன்றி.
1: ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ஊட்டி டெய்லர் ரமேஷ் பேசுறேன்.
1: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
4: பஃபே சிஸ்டம் தான் நல்லது மேடம்.
1: ஏன்?
4: ஏன்னா டைமிங் வீண் ஆகாது. இப்ப வந்து பந்தியில போடும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று நாங்க சாப்பிடறதையும் பாத்துச்சுப்பாங்க, நாங்க எந்திரிச்சு எப்போ எந்திரிப்போம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இப்ப பஃபேனா நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி நாங்க சாப்பிட்டே போகலாம். எல்லாமே இலையில நிறைய மீறி போடுறது, பந்தியில போடுறது போட்டுட்டே போயிருவாங்க. நமக்கு தேவையில்லாததும் போட்டுட்டு போயிருவாங்க. பஃபேல நமக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி சாப்பிடலாம்.
1: ஓகே, பஃபே முறை தான் உங்களுக்கு பிடிக்குது.
4: ஆமா.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம். நேர்களே, நீங்களும் கூட தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்திருக்கும்.

0: ஏதாவது ஒரு விசேஷங்களில் பந்தி முறை பரிமாற்றம் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை பஃபெட் முறையில் நீங்களே உங்களுக்கு பரிமாறிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். ஹலோ வணக்கம், ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
1: ஆமா வணக்கம், நான் கவுந்து படிக்கும்போது பாட்டம் பேசுறேமா. அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலம், நீங்க எல்லாரும் நலமா?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன முறை பிடிக்கும், பந்தியா?
1: ஆமா பந்தி முறை தானே பிடிக்கும். பந்தியில் வந்தோம்னா இளம் போட்டு அந்த வாழை இலையில சாப்பிடும் போது அது தனி ஒரு சுகமம். அதுல நல்லா இருக்குங்க. அதான் உண்டிக்கலகு விருந்தோடு உண்டல் நாங்க. இந்த மாதிரி இங்க என்னதான் நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் குடிச்சாலும் அங்கெல்லாம் பாவலாதான் சாப்பிடும் போது அந்த வாழை இலை போட்டு சாப்பிடும் போதே மனசுக்கு ஒரு சுகம், ஆரோக்கியத்துக்கு நல்லதாம்மா ரொம்ப.
0: பஃபெட் முறை அப்படின்னா எந்திரிச்சு எந்திரிச்சு நாமளே போய் அலையணும் இல்லையா?
1: என்னங்கம்மா?
0: பஃபெட் முறையில சாப்பிடணும் அப்படின்னா எந்திரிச்சு எந்திரிச்சு நாம போய் வேணும்ன்றதா எடுக்கிறதுக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு அலைய வேண்டி இருக்கும்.
1: ஆமாமா.
0: பந்தினா உட்கார்ந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அன்பா பரிமாறுவாங்க, சாப்பிடலான்ற மாதிரி இருக்கும்னு சொல்ற வரீங்களா? நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்கள்ல தொடர்ந்து பேசலாம். இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.
2: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க, தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
3: அட அதான் நான் பார்த்தேன்,
2: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
3: தெரிஞ்சு போச்சுன்னா

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் இடைவாலயத்திலிருந்து பெருமாள் சாமி பேசணுங்க.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க. என்ன முறை உங்களுக்கு பந்தியில பிடிக்கும்
1: சொல்றேன் மேடம். அறுசுவை கமலம் தலைப்பினை நல்கிய நிலையத்தாருக்கு எனது இதயங்கிறந்த நன்றியும் பாராட்டியும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ தினங்களில் அங்கு நிலவும் சூழலை பொறுத்து நான் தேர்ந்தெடுப்பேன். காலை மாலை விருந்து என்றால் பெரும்பாலும் டிஃபன் ஐட்டங்களாகத்தான் இருக்கும். அதில் நமக்கு பிடித்த ஐட்டங்களாக இருக்கும், பிடிக்காத ஐட்டங்களும் இருக்கும். இந்த நேரத்தில் நான் பஃபல்ட் முறையைத்தான் தேர்ந்தெடுப்பேன். ஏனென்றால் வாங்கும் போதே நமக்கு பிடித்த ஐட்டங்களை வாங்கிக் கொள்ளலாம், பிடிக்காத ஐட்டங்களை தவிர்த்து விடலாம். பிடித்த ஐட்டம் ஏதாவது இருந்தால் மீண்டும் போய் கூட வாங்கி சாப்பிடலாம். விசேஷ தினங்களில் மதிய உணவு தரும் பட்சத்தில் பெரும்பாலும் இலையில் தான் பரிமாறுவார்கள். அந்த நேரத்தில் நான் பந்து இல்லாமல் அந்த உணவைத்தான் தேர்ந்தெடுப்பேன். அங்கு போய் பப்ப சர்ச் முறையை தேடினா அங்கு கிடைக்காது. எனவே காலம், சூழ்நிலை இவர்களை பொறுத்து எந்த முறை நமக்கு சௌகரியமோ அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஹலோ வணக்கம், மூடி எஃப்எம். நேர்களை கண்டிப்பாக வீட்டிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போனவங்களுக்கு இந்த விசேஷம், கல்யாண வீடுகளில் உணவு, விசேஷ வீடுகளில் உணவு அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பந்தியில் உட்காந்து சாப்பிட தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்தவங்க பரிமாறும்பொழுது ஆறு அமர உட்காந்து பந்தியில் சாப்பிட்லாம், நமக்கு வேணுன்றத வாங்கிக்கலாம், வேணான்றத வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை, பஃபெட் புறையில் தான் நம்ம வந்து உணவை வீணாக்காமல் போய் நமக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேணுன்ற அளவை எடுத்துக்கிட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு வெளியே வர முடியும், அதனால் பஃபெட் முறை தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. நேயர்களோட கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, வாங்க பேசலாம். ஹலோ வணக்கம், மூட்டி எஃப்எம்.
2: ஹலோ, ஊட்டியிலேருந்து கல்பனா பேசுகிறேங்க.
0: வணக்கங்க, நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கிறோம், சொல்லுங்க.
2: இப்பதான் எங்களுக்கு லைனே கிடைச்சிருக்குங்க.
0: ஓகே,
2: ரொம்ப நாளா ஆசை எஃப்எம்ல பேசணும்னு.
0: ஓகே, என்ன முறையில சாப்பிட பிடிக்கும்
2: எனக்குங்க? இந்த ரொம்ப இந்த இலை போட்டு நல்லா வெறு சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்பளம், அந்த மாதிரி வகையில சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க.
0: பஃபெட் முறையில வந்து இலையெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா, நம்ம பிளேட் பிடிச்சிட்டு சாப்பிடுவோம்.
2: அது அது கொஞ்சம் கஷ்டங்க, போய் வாங்கணும், போய் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. இதுனா அழகா அப்படியே உட்காந்து போடுற இடத்துலயே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா எஞ்சி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க.
0: பொதுவா பெண்கள் வந்து இந்த நிர்வாக திறமையில ரொம்ப சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால?
2: அப்படி எதுவும் அப்படின்னா எது சொல்ற அளத்துக்கு பெண்கள்
0: இப்ப பந்தி முறையில சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
0: அது என்ன அப்படின்னு
2: போடுறது வந்து நம்ம கரெக்டா, இப்ப பந்தி போடும் போது இன்னவங்க இன்னவங்கன்னு பார்த்தெல்லாம் போடக்கூடாது, கரெக்டா போடணும். ஒரே வந்துக்கிறவங்களுக்கு கரெக்டா எல்லா சரிசமமா போடணும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்டா இருக்கும் போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேற ஒருத்தருன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதபடிக்கு செய்யணும்ன்றது என்னுடைய இது இருங்க.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம். வணக்கம், ஊட்டி எஃப்எம். நேயர்கள் சில பேரோட தொலைபேசி இணைப்பு தடைப்படுது. ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
3: இனிய முற்பகல் வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கலகர் விஜயபேசன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலம், நீங்க நலமா?
3: ஒரு கோயில் திருவிழால ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயில் வந்து அனைவருக்கும் சமமா உக்காந்துட்டு யாருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கோட்டேஷன் இருந்தாலும் சரி, பந்தியில் வந்து லைனா நிச்சு உக்காந்து சாப்பிட்டு வெயிட்டிங் பண்ணி அதுல வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி கோயில் திருவிழா திருமணத்திலாம் வந்து வாழையில போட்டு எல்லாமே வைக்கிறாங்க, இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வைப்பாங்க. அது மாதிரி நாலு பேர்த்து நண்பர்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்
0: எனக்கு.
3: பாயசம் கொடுப்பாங்க, சில கோயில் கும்பத்தில் லட்டு வைப்பாங்க, எல்லா பொரியும் வைப்பாங்க. அது அந்த காளிமன் கோயில் எல்லாம் வந்து தேர் நடக்குதுங்க. அப்ப வந்து சாமந்தண்டை குழம்பு வைப்பு சோறு செய்வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாமந்தம் அது ஒரு வாரம்னாக்க அந்த குழம்பு கிடையாது, அதுல எல்லா தானியம் போட்டு அந்த குழம்பு செய்வாங்க. அது வச்சு எத்தனை நாளும் சாப்பிடலாங்க, குழம்பு கிடவே கிடையாது. அது மாதிரி சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பஃபெட் முறையில சாப்பிட்டுருக்கீங்களா?
3: என்ன மேடம்,
0: பஃபே முறையில நீங்க எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
3: ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இப்ப நாங்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுவோம் கோயில்ல போயிட்டு.
0: ஓகே.
3: இந்த தீர்த்தகிரி ஒரு மலை இருக்குங்க, பெரம்பலூர் மாவட்டம் மலை மேல இருக்கு. அது 60 கண்டாட்டை 40 கிலோமீட்டர் தர்மபுரில இருந்து 60-70 கிலோமீட்டர் மேடம். அந்த தீர்த்தகிரி இதுல வந்து மேடம் அங்க சமையல் செஞ்சு சாப்பிட்டாவே அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம். ஏன்னா அந்த தண்ணி அங்கப்பட்டது ரொம்ப ருசி. அது காலத்துல அந்த தண்ணி வந்து எப்பயுமே நிக்கிறது இல்லைங்க, எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் அந்த தேர்த்து தான் ஊத்திட்டே இருக்குது அங்க தேர்த்து. அதுல சமையல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கு மேடம்.
0: ஓகே, நீங்க வந்து விசேஷங்கள்ல பந்தின்னு நாங்க சொன்னதும் நீங்க வேற ஒரு சூழலுக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. அதாவது இப்ப கல்யாணம் வீடுகள், அந்த கல்யாண மண்டபங்கள்ல நடக்கக்கூடிய விருந்துகளை தாண்டி இந்த கோவில் விசேஷங்கள்ல வந்து அந்த இயற்கை சூழலோட ஒட்டி அங்க வந்து ஒரு பந்தியா உட்கார்ந்து அங்க சாப்பிடுறது அப்படின்றது கொஞ்சம் குதூகலமான விஷயம் அப்படின்றத நினைவுபடுத்துறீங்க எல்லாருக்கும் இல்லையா?
3: ஆமா மேடம்.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
3: ஆமா, நன்றி.

நேரம் 11:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில விசேஷங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு முறையில், அதாவது பந்தி முறையில சாப்பிட பிடிக்குமா இல்ல பஃபட் முறையில சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் ஒவ்வொரு நினைவலைகளாக அவங்க விருப்பமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், நிறைய நேர்கள் நிகழ்ச்சிக்காக வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாமா? இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா, என்னுடைய பேர் ரத்னம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாய் மாடலுக்கு நாம திரும்ப பேசுறேம்மா. இன்னைக்கு என்னங்க தலைப்பு?
0: தலைப்பே கேக்கலீங்களா நீங்க?
1: கேக்கல கண்ணு, சொல்லுங்களா ப்ளீஸ்.
0: உங்களுக்கு விசேஷங்கள்ல எந்த முறையில சாப்பிட பிடிக்கும்? அதாவது இப்ப பந்தி முறையில பரிமாறுவாங்க, சில கல்யாண வீடுகள்ல வந்து பஃபெட் முறையில அவங்களே எடுத்து அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கலாம்ன்ற மாதிரி பரிமாறுவாங்க. உங்களுக்கு எந்த முறையில சாப்பிட பிடிக்கும்?
1: இப்ப எனக்கு வந்து கண்ணு, அந்த பழைய காலத்துல வந்து கீழே மாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல சீர துணி விரிப்பாங்க, சீர இல்லைன்னா வேஸ்ட் விரிச்சு கீழே உட்கார வைப்பாங்க. அதுதான் சாப்பிட முறை, சிறந்த முறையா. ஜமக்காலம் ஒண்ணு விரிப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்து கீழே சமணங்கால் போட்டு காந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அது ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த இலை போட்டு அப்புறம் நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு மாதிரி செஞ்சிருப்பாங்க சமையல் முறையில. இப்ப எல்லாம் கேட்டரிங் வந்துருச்சுல, உங்களுக்கு வித்தியாசமான உணவு பாக்கு வந்துருச்சுல. இப்ப வந்து நிறைய சேதாரம், அந்த காலத்துல வேஸ்ட் ஆயிருங்க உணவு முறையில. இப்ப கேட்டு வேணுங்கிற போடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, இப்ப முதல்ல பஃபேன்னா பிரச்சனை இல்லை, அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போ மறுபடியும் சருவணி வச்சிருவாங்க, பந்தில் போட்டு இலையை போட்டு அது வேஸ்டேஜ் நிறைய வரும். எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம வந்து உணவு வந்து வீணாக கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த பழைய முறை தான் எனக்கு பிடிக்கும்.
0: பழைய முறை தான் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விசேஷம் அப்படியே வந்த மாதிரி இருக்கீங்க,
2: ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: ஆமா,

0: எனக்கு வந்து பந்தி சாப்பாடு அப்படிங்கறதுதான் மேம் விசேஷத்துல பிடிக்கும். பஃபெட் சிஸ்டம் அப்படிங்கறது எனக்கு அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா மேலையும் கிழியும் போடுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு வேணுங்கிற அளவுல பந்தி சாப்பாடுல எனக்கு இந்த ஐட்டம் வேண்டாம்னு நிப்பாட்டிடுவாங்க, யாரும் போட போறது இல்ல. ஆனா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பஃபெட்னா நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், அது நானே எடுத்து சாப்பிடுவேன். ஆனா நானே எடுத்து சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மேம். வேற அந்த பந்தியில அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மத்தவங்க பரிமாறுவாங்க, அதுவும் அன்பா போடுவாங்க, அது நம்ம இலைக்கு வரும். அந்த இலைக்கு வரும்பொழுது நமக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தூரத்து அதுக்காக வைக்கும் போதே எனக்கு பிடிக்காத ஐட்டம் கொஞ்சம் வைங்கன்னு போடுவோம், இல்லைன்னா வேணானும்னு சொல்லிடலாம். அதுவும் அந்த பந்தியில அந்த பரிமாற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். எடுத்து ஒரு ஆர்டரா வந்து வைப்பாங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு போண்டா எக்ஸ்ட்ரா வைக்கணும், எனக்கு கொஞ்சம் சாதம் கொண்டு வாங்கலன்னா அவங்களே வந்து பக்கத்துல கேட்பாங்க, உங்களுக்கு இது வேணுமா சார். அவங்களே சில பேர் இந்த பந்தியில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்லா கவனிக்கிறாங்க மேம். இந்த இலைக்கு இது இல்ல பாரு கொண்டு வா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க இலைய பாத்துட்டு போடுற ஆட்களும் இன்றைய காலத்துல
1: அதுதான் விசேஷங்கள்ல வந்து இப்ப விருந்து அப்படின்னு போகும்போது உறவினர்கள் பரிமாறின காலம் போய் இப்ப கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு வந்துருச்சு. அவங்க வந்து அது நிர்வாக திறமையில அவங்க வந்து எத்தனை ஆள் வந்திருக்காங்க, நம்ம எவ்வளவு சமைச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு பத்தும், அதை எப்படி வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து திறன் பெற்றவங்களா தான் அவங்க வராங்க இல்லையா.
0: ஒரு பந்தியில அவங்க கவனிச்சு போட்டு நம்ம சாப்பிடுறது அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த என்னுடைய மேரேஜஸா இருக்கட்டும் அல்லது எங்க வீட்டு விசேஷமா இருக்கட்டும், நாங்க பஃபெட்ல விட்டதே இல்ல. எல்லாமே அந்த பரிமாறி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விதம்னு இருக்கு இல்லையா, அதுலதான் நாங்க அந்த சாப்பாடு அப்படிங்கறத போட்டிருக்கோம். அது ஒரு நல்ல விதத்திலயும் அமைஞ்சிருக்கு மேம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: இதுல இருக்கிற ஒரு குறை அப்படின்னு ஏதாவது சுட்டி காட்ட முடியுமா? எல்லாத்துலயுமே நிறைய குறைகள் இருக்கும் இல்லையா, ரெண்டு முறையிலுமே நிறையும் குறையும் இருக்கு.
0: பந்தியில இருக்கக்கூடிய குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் அதிகமா வச்சிருவாங்க அவசரத்துல. அதே மாதிரி சில சமயங்கள்ல நம்ம ஒரு ஐட்டம் கேட்போம், அவங்க வந்து குடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பஃபெட்ல இருக்கக்கூடிய ஒரு குறைன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அளவுக்கு தெரியாம போட்டுருவோம். ஐயோ இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம், இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போன்னு வச்சுட்டு நிறைய பேர் முக்க முக்க சாப்பிட்டுட்டு அதன் பிறகு தூக்கி கொட்டுவாங்க. அதுலயும் கூட வேஸ்டேஜ் அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி மேல கீழே சிந்தோம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்திலயாமும் நான் பாத்திருக்கிறேன், அந்த ஒரு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படிங்கறதும் இருந்திருக்கு மேம்.
1: அதாவது உணவு வந்து இந்த பஃபெட் முறையில வந்து சமைச்ச உணவை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு சில பிரச்சனைகள் வரும் இல்லையா? கடைசி பந்தி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த மாதிரி பஃபெட் முறையில அப்படின்லாம். ஓகேங்க, நன்றி, வணக்கம். நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விருந்துல இப்ப நம்ம கலந்துட்டு இருக்க ஒரு உணர்வோட நிறைய நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடித்த முறை பந்தி முறையா பஃபெட் முறையா அப்படின்னு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டுட்டு.
2: நிப்ப நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நிப்ப நிப்ப

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் கும்பகோணத்திலிருந்து ஆர் முடியசன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றி மேடம். நமது சாப்பிட்றது பர்ஃபெக்ட் முறையா பந்தி முறையான்னு கேக்குறீங்க, எது நல்லதுன்னு
0: கேக்குறீங்க. எது உங்களுக்கு பிடிக்கும்னு கேக்குறோம்.
1: அதான் எது பிடிக்கும்னு கேக்கும்போது பந்தி முறை தான் மேடம். நமக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம தேவையானது எடுக்க போகும்போது, நம்ம தேவையானது எடுக்க போகும்போது ரெண்டு பேரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எடுக்க முடியாது, நம்ம ஊருக்கும் எடுத்துட்டு போயிட்டு வந்துருக்க முடியாது. பந்தி முறையில நமக்கு தேவையானதை கேட்டுக்கலாம். அவங்க வைக்கணும்னு சொன்னா கூட நமக்கு தேவையில்லாத வேண்டாம்னு சொல்லிடலாம். அவங்க சில பேர் சொல்றாங்க அவங்க வச்சுக்கிட்டே போவாங்க அப்படின்ட்டு. எதுக்கு நம்ம பாவம், அவங்க வரும்போதே நம்ம பார்த்து வேண்டாம்னு சொல்ல
0: வேண்டியதுன்னு.
1: அதனால வந்து நமக்கு பந்தி முறை தான் நல்லது. சில பேர் வேட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க போயிடும், அங்க எடுத்துட்டு நடந்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இதுதான் நமக்கு பந்தி முறை தான் பெஸ்ட்ங்கிறது என்னோட கருத்து மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. நன்றி, வணக்கம். நேர்களே, 11:44 ஆகுது. நாம் பேசிகிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்களில். உங்களுக்கு பிடித்தது விசேஷங்களில் பந்தி முறையில் சாப்பிட பிடிக்குமா, இல்லை பஃபெட் முறையில் சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். பந்தி முறை அப்படின்றது தான் நிறைய பேர் ரொம்ப விரும்பி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆரம்ப காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா, விசேஷங்கள் சிறிய அளவில் நடக்கும்பொழுது பந்தி முறை அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒன்றாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து கொஞ்சம் காலகட்டங்கள் விரிவடைய உறவினர்கள் நட்பு வட்டம் அதிகரிக்க மண்டபங்களில் வந்து திருமணங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, விருந்தோம்பல் அப்படின்றது கண்டிப்பாக பந்தி முறையில் வாழை இலை, அதாவது குறிப்பிட்ட ஒரு சம்பிரதாயப்படி வாழை இலையில் தான் உணவு பரிமாறப்பட்டது. அந்த உணவு முறை பரிமாற்றம் தான் பிடிச்சது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் நாகரிகங்கள் கூட கூட பஃபெட் முறை அப்படின்றது ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கான காரணங்கள் எதுவாக வேணால் இருந்தாலும் கூட, பல இடங்களில் பார்த்திங்கன்னா பஃபே முறையில் உணவுகளை வந்து பரிமாறுறவங்க இருப்பாங்க, நாம் போய் அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இன்னும் சில பஃபே முறையில் எப்படி அப்படின்னா, நாம் போய் நமக்கு வேணுன்றத எங்கே என்ன தேவையோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் வந்தது. இந்த விஷயங்களில் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இன்னும் 15 மீதம் இருக்குது இந்த நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திப்போம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விசேஷங்களில், விருந்துகளில் என்ன ஒரு முறை அப்படின்றது சிறந்தது? பந்தியில் உட்காந்து பரிமாறி நம்ம சாப்பிடக்கூடிய முறை சிறந்ததா, இல்லை பஃபட் முறையில் நாமளே எடுத்து பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய உணவு முறை சிறந்ததா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லா விசேஷங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, உணவுப் பொருட்கள், சமைத்த உணவுப் பொருட்கள் அதிக அளவில் வீணாக்கப்பட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, உணவுப் பொருட்களை வீணாக்கிறது. ஒரு அரிசினா கூட அது விளையிறதுக்கு வந்து எத்தனை ஒரு காலகட்டம் எடுக்கும், ஒரு விவசாயியோட எத்தனை ஒரு சிரமம் அந்த அரிசி விளைவிக்கிறதுல இருந்திருக்கும். நமக்கு ஒரு சாதம் தானே அப்படின்னு தெரியக்கூடிய அந்த ஒரு சாதம் ஒரு எறும்புக்கு வந்து ஒரு மூணு வேளை உணவாக கூட இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு குருவிக்கு ஒரு நாலு பருக்கை சாதம் கிடைச்சது அப்படின்னா, அதோடைய பொழுது வந்து அந்த உணவு வந்து சந்தோஷமாக அதை சாப்பிட்ரும். ஆனால் எல்லா விசேஷங்கள்லையும், கோவில் விசேஷங்களாகட்டும், எல்லா இடங்கள்லையும் எத்தனை உணவுப் பொருட்கள் இன்றைய காலகட்டத்தில் வீணாயிட்ருக்கு அப்படின்றத நாம் பார்க்கணும். எந்த பந்தி முறையாக இருந்தாலும் கூட நம்ம வயிறு நிறைய சாப்பிடலாம், ஆனால் அந்த உணவை வந்து வீணாக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம தவிர்த்துடணும். இன்னொன்று எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் எத்தனையோ காலகட்டங்களில் விருந்து கொடுப்பவர்கள் அப்படின்றவங்க பல சிரமங்களுக்கு ஆளாகி அதை தாண்டி தான் அவங்க வந்து ஒரு விருந்தை வந்து ஏற்பாடு செஞ்சு நமக்கு தராங்க. அந்த

0: வீட்டில் யாரோ போடுற உணவு தானே அப்படின்னு சொல்லி நாம் அதை வீணாக்கலாமா? அப்படி பண்ணக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பந்தி முறைகளில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது தவிர்க்கப்படணும் அப்படின்றது ஒரு நேயர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்ட ஒரு கருத்து. அதையும் கூட நாங்களும் கூட உங்களுக்கு மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா பந்திகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, பிடித்தவங்களுக்கு ஒரு மாதிரி உணவு முறைகள் பரிமாறுறது, பிடிக்காதவங்களுக்கு வந்து சில உணவு முறைகளை தவிர்க்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, விருந்தினர்களுடைய முகம் அப்படின்றது அனிச்ச பூவை போல, அது வந்து வெறும் முகம் மாதிரி பார்த்தாலும் கூட அவங்களுடைய மனசு வாடிடும் அப்படின்வாங்க. அதனால பந்தி முறைகளில் சமத்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, பந்தி பஃபெட் முறையில் போய் யாராவது சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடித்த ஒரே உணவை நிறைய முறை போட்டு அவங்களே சாப்பிட்றத வந்து சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணவு வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் கிடைக்காம போயிடும். நமக்கு எல்லாருக்காகவும் சமைக்கப்பட்டிருக்க அந்த உணவில் நமக்கான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு பந்தியில் வர எல்லாருக்குமான உணவுகள் வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாம் அந்த இடத்துல விட்டுட்டு வரணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். விருந்து நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. விருந்துக்கு போகும்பொழுது எல்லாத்தையும் நாமளே வந்து சாப்பிட்டோ இல்லை வேஸ்ட் பண்ணியோ பண்ணாமல் எல்லாருக்கும் மிச்சம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு அந்த உணவுக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தரக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்குது. ஒரு கல்யாண வீடுகள்லையோ இல்லை விசேஷங்களையோ சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிக அளவில் மீந்து போச்சு அப்படின்னா அதை வந்து வெளியே இருக்கக்கூடிய சுகாதாரமான முறையில் அந்த உணவை கொண்டு போய் வெளியே வந்து அந்த உணவுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து விசேஷங்கள்லையும் விருந்துகள்லையும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை ரொம்ப சந்தோஷமாக முடிக்கலாம். கண்டிப்பாக விசேஷங்கள் எல்லாருக்கும் குதூகலம் தரக்கூடிய ஒன்று. வயிறு நிறையிறதுக்கு முன்பாக மனசு நிறையறக்கூடிய ஒரு இடங்கள் தான் விசேஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோ அந்த வகையில் காலத்தால் அழியாத ஒரு பாடல் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக.
1: கல்யாண சமையல் சாதம்.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பா எல்லா விசேஷங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டீ அப்படின்றது விருந்தோட ஆரம்பத்திலையும் முடிவுலையும் கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப பிடித்தமானதும் கூட எல்லாருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பல விசேஷங்களை உங்கள் நினைவுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கோன்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை தொடர்பு கொண்டு பேசிய எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இத்துடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்பாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இனி நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இந்நிகழ்ச்சியில் பன்னீர் பாடல்கள் இடம்பெறும், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள், இன்று இடம்பெறும் திரைப்படம் சிவா, 2:55 வானிலை அறிக்கை. 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும்

வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியன்ஷல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவுகள் மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழ்வச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி ஸ்ரேயாஷ் நாராயணன் அவர்களின் பாட்டு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை. டெல்லி அஞ்சல்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

சிநேகிதியே, இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. உடைந்து போவது பலவீனம் அல்ல, மீண்டும் எழுந்து நிற்பதே பெண்ணுக்கு பேரழகு மற்றும் பெருமிதம். அந்த வகையில இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில பெண்கள் பங்கு பெற்று பேசலாம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்டா ஒரு சிநேகிதி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேச போறோம்.

0: ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரு இங்கிருந்து?
1: மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேங்க மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து சுழியம், முழுந்து சுழியம் சொல்ல போறேன் மேடம். கார சுழியம்,
0: ஓ சூப்பர், சொல்லுங்க.
1: அதாவதுங்க மேடம், உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கணும், ஊற வச்சுக்கணும். அப்புறம் அரிசி வந்து புழுங்கரிசி வந்து கால் டம்ளர், பச்சரிசி கால் டம்ளர். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். முதல்ல அரிசி ஏதெல்லாம் உளுந்தெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு, அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு, உளுந்த அரைச்சிட்டு, அரிசியும் பச்சரிசி புழுங்கரிசி அரைச்சி அந்த உளுந்து மாவு கூட போட்டுருணும். போட்டுட்டு பச்சை மிளகாயை

0: அரைச்சிடணும். இந்த அரிசி அரைக்கும் போது பச்சை மிளகாய அரைச்சிடணும். அரைச்சி போட்டு சீரகத்தை கடைசியா பொடி பண்ணி போடணும். மாவுல போட்டுட்டு வெங்காயம் குட்டியா வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அறுத்து அதுல போட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா போட்டு நல்லா கலரிட்டு நல்லா சிலியத்துக்கு வர்ற மாதிரி பக்குவமா மாவை கலரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஒத்துவே வேண்டாம், அது கரெக்டா இருக்கும். வச்சு எண்ணெய் வந்து ஸ்லோவில் வைக்கணும், கையில் வைக்கக்கூடாது. எண்ணெயை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த அந்த சிலியை வந்து கையில் பிடிச்சி பிடிச்சி போட்டுடணும். அளவா போண்டா சைஸ்க்கு நம்ம போண்டாலாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த சைஸ் போட்டுடணும். போட்டிங்கன்னா உள்ளேயும் வெந்துடும் வெளியும் வெந்துடும், ஒரு மறு மறுனு சரியான டேஸ்டா இருக்கும். எங்க தங்கச்சி மகன் ஒரு நாள் சாப்பிட்டு இந்த மாதிரி சிலியை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னான். நல்லா இருக்கும்.
1: ரொம்ப சூப்பரா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: அப்புறம் ஒரே ஒரு குட்டி கவிதை சொல்றேங்க மேடம். சொல்றேங்க மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அதாவது காதலுக்கு மூணு எழுத்து, அழிவுக்கும் மூணு எழுத்துதான். காதல் தெய்வீக காதல் எங்கமா எத்தனை வரலாறு எடுத்து பாருங்க, அழிஞ்சுதான் போயிருக்கும். அதையும் மீறி ஒருமித்த தெய்வீ காதல் மனம் கொண்டோம் திருமணம் பண்ணாலும் கடவுளுக்கே பொறுக்காம ஒருத்தர் யாராவது ஒருத்தர்
1: அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அதாவது எல்லாமே அப்படி ஆகாது இல்லையா, எல்லாமே நெகட்டிவாக நம்ம பெண்கள் பேசவே கூடாதான். நெகட்டிவாக நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி ஆகிடுமா. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம எப்பவுமே எதையுமே பாசிட்டிவாக நினச்சோம்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவாக நடக்கும் சரியா. அதனால் எல்லாமே அப்படி ஆகாது, ஒரு சிலது ஆறுது உண்மை தான், ஆனாலுமே அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாதான். சரி, உங்களுக்காக நான் ஒரு பாட்டு தரேன், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஸ்நேகிதி நிகேஷ்.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியா நம்ம சூப்பராகவே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: ஊட்டி FM 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஸ்நேகிதே நிகழ்ச்சிக்காக நீங்க உள்ளூர் நேயரா இருந்தீங்கன்னா 9-3-4-4-9-0-1-8, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9-3-4-2-9-0-1-8, புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 8-3-0-0-1-9-1-0-1-8 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் நிறைவாக பேசலாம். அதாவது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் அப்படின்றவங்க நிறைய தடைகளை உடைத்து முன்னேறும் அந்த ஒரு நினைப்பை மனசில் வச்சுக்கணும். இந்த சமூகத்தின் ஆகச்சிறந்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெண் அவளுக்கு கிடைக்கிற தடைகள் எல்லாமே உடச்சி முன்னுக்கு வருது தானே. இந்த நினைப்பை முன்னாடி வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி வந்து கலந்துக்கிட்டாலே போதும், பெண்கள் அவங்களுக்கான சாதனையை செய்தவர்கள் ஆவார்கள் அப்படி தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஒரு அழகான பாடலை கேட்க போகிறோம். கேட்டுட்டு அடுத்த நேரத்தை பேசலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.
5: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு நேயரோடு நம்ம பேச போறோம். அவங்க யாரு, அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். அந்த நேயர் இப்போ பேச போறாங்க, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஹலோ.
2: ஹலோ,
1: சொல்லுங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: மேடம் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மேம், நான் போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஊட்டியில ஹோம்கார்டா.
1: சூப்பர் மேடம், கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: மேம், என் பேர் ரீட்டா.
1: ரீட்டா மேடம், வந்து இந்த நீங்க என்ன படிச்சீங்க, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, போலீஸ் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய எய்மா முன்னாடியே இருந்துச்சா, இல்ல இந்த சமூகத்தை பார்க்கும்போது நம்ம போலீஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சா அப்படின்றது சொல்லுங்க.
2: எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு மேம்.
1: சூப்பர்.
2: ஸ்கூல் படிக்கும் போது, அப்புறம் எனக்கு இப்போ 8:30 ஆக போகுதுங்க மேம். அந்த இதுல எனக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது இஷ்டசாலியானது, எனக்கு இந்த லைஃப்ல வந்து எனக்கு இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நான் யூனிஃபார்ம் போட்ட போதுதான் எனக்கு உள்ள ஒரு மாற்றம்,
1: வீரம்,
2: எனக்கு ரொம்ப ஒரு மாற்றம். உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த இடத்துல போய் கேட்கணும், கண்டிக்கணும் சொல்றது எனக்கு ரொம்ப ஆசை. நான் சின்ன வயசுல இருந்து படிக்கும் போது ஆகணும்ட்டு, அதுக்கு மேல மேரீட் ஆயிட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியலங்க. இப்ப எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க, நான் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பெண் போலீஸ் பேசுறாங்க அப்படின்னும் போதே வந்து ரொம்ப பெருமையா இருக்குங்க. நாங்க இந்த தொப்பி போட்ட மாதிரி பெருமையிடறோம். அது ஒரு மகுடம், பெண்களுக்கான ஒரு மகுடம் இல்லைங்களா? இப்ப வந்து பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பெண்களுக்கு நான் சொல்ற வேண்டியது என்னன்னா, நம்ம போற உடையிலையும் நம்ம நடக்கிற நடத்திலையும் தான் நம்ம இருக்கு. உருகம் பார்க்கிற நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எப்படி வளர்த்துறாங்களோ அந்த மாதிரிதான் நம்ம வளர்ப்போம். இப்ப ரோட்ல நம்ம எப்படி போறோமோ பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து தவறாக இருக்கும். நம்ம போடுறக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களோ நம்ம எப்படி போடுமோ அந்த மாதிரிதான் போட்டுட்டு போகணும். கவர்ச்சி இதா போட்டு போனா மிச்சவங்க தேவையில்லாத ஒரு பார்வைகள், தேவையில்லாதது ஒரு பிரச்சனை வரும். இப்ப எல்லா நியூஸ்ல நம்ம பாத்துட்டாங்க, நம்ம இருக்கோம். சின்ன குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, அதை வந்து தடுக்கணும்.
0: நம்ம
1: இப்ப வந்து நம்ம தட்டி கேக்கணும், இந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்ம போறோமா ரோட்ல இப்படி நம்ம நடக்கிறோம்னா ஜென்ஸ் பாக்குற பார்வையிலே, நம்ம பாக்குற பார்வையிலே ஜென்ஸ் பயப்படணும். ஐயோ இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பயப்படணும். அந்த மாதிரி கேர்ள்ஸ்ல வந்து சொல்றேன், பயப்படவே கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது.
0: இருக்கா?
1: எனக்கு ரெண்டு
0: குழந்தைங்க ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவாவே சமுதாயம் அப்படின்னும் போது இந்த கல்லூரி பசங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, சமமா நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா? அவங்க செய்யற குறும்புகள் ஏதாச்சும் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்.
1: அப்படின்ட்டு சொல்றேன், காலேஜ் போறவங்க படிக்கிறாங்க, அது எப்படி சொல்றது, உலகத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு போவோம், பார்க்கக்கூடிய பார்வைகள் வேற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்வையில மத்தவங்களை பாக்காதீங்க
0: அப்படின்றதுதான்
1: அடிக்கடி
0: சொல்லுங்க. குடும்ப பொறுப்பையும் சுமந்து வெளியே சோசியல்லையும் பார்த்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ரொம்ப நன்றி மேடம்.
1: தேங்க்யூ.
0: உங்களுக்கான பாடல் வந்து நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: தேங்க்யூ
0: சோ மச். வீரமான ஒரு பெண்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிதானே? அந்த சந்தோஷத்தோடு நம்ம ஒரு பாடலை கேட்குறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒரு அருமையான பாடலை கேட்டோம். அது மட்டும் இல்லை, பொறுமை என்பது பெண்ணை சிதுக்கும் ஒரு மௌன ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மௌன ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மௌனமாக இருந்தாலே போதும், எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும். பெண்ணா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போது இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைய ஓடிஎஃப்எம் ஸ்நேகிதி அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்திருக்க போலீஸ் ரீட்டா மேடம் அவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது பெண்கள் அப்படின்னவங்க ரொம்ப மௌனமாக இருக்கக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல கட்டாயமாக பேசி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, பெண்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அவங்களுடைய பார்வை கூட ஃபஸ்ட்லாம் சொல்லுவோம் நம்ம மர்சிஃபுல் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அப்படி வேண்டாம். எப்படி இருக்கணும் கண்கள் அப்படின்னு கேட்டால், இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கண்களினுடைய பார்வையும் மாறுபடணும். அப்போது வீரமான பார்வை, எதையும் அப்படியே ஒரு வீரத்தோடு பார்க்குற பார்வை நமக்கு கட்டாயமாக வேணும். பார்வையில் ரொம்ப ஒரு மர்சிஃபுல்லான பார்வை தேவையில்லை. அதே மாதிரி எதையும் தட்டி கேட்குற ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பெண்ணே அவங்க உங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காண்டக்ட் பண்ணி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியும். அவங்களும் அதற்கு சிறப்பான கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பெண்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு சிறப்பான திட்டம், சிறப்பாக அது நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள் இதை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸும் என்ன செய்யணும், வீட்டில் கண்காணிக்கணும். அதே மாதிரி அவங்க படித்து கொண்டிருக்கும் அந்த இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அவங்களும் அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன ரீட்டா போலீஸ் இன்றைக்கு நம்முடைய ஓடிஎஃப்எம் ஸ்நேகிதி அப்படின்ற பெயர் பெறாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான கைத்தட்டல். இதே மாதிரி எல்லா பெண்களுமே முன்னுக்கு வந்து உங்களுக்கான கருத்துக்களை வேற பெண்களுக்கு பயன்படும் வகையில் சொல்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த ஸ்நேகிதியே. சூப்பராக இந்த நிகழ்ச்சியை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அடுத்த நேர்களும் இனிமே இதே நாட்களில் இதே மாதிரி பகல் நேரத்தில் 12:10-12:40 வரைக்கும் பேசி என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. சில நொடிகளில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு

0: இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை PM3 கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்ச

0: ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராகர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: பசுமை கடன் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய உலகளாவிய சூழலில் காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் சீர்கேடு ஆகியவை மனித சமுதாயத்தின் இருப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. வெறும் அரசாங்கத்தின் சட்டங்களாலும் திட்டங்களாலும் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாத்துவிட முடியாது. நாட்டின் ஒவ்வொரு தனிநபரும், தனியார் நிறுவனங்களும், சமூக அமைப்புகளும் தாமாக முன்வந்து இயற்கையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இந்த எண்ணத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த மிஷன் லைஃப் கொள்கையின் ஒரு முதன்மையான அங்கமாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் 2023 அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்தை சார்ந்த பொறிமுறைதான் பசுமை கடன் இயக்கம். இன்று உலகம் முழுவதும் கார்பன் உமிழ்வை குறைப்போருக்கு கார்பன் கடன் வழங்கும் முறை நடைமுறையில் உள்ளது. ஆனால் கார்பன் கடன் என்பது வெறும் பசுமை குடல் வாயுக்களை குறைப்பதை மட்டுமே மையமாக கொண்டது. அதற்கு மாறாக பசுமை கடன் என்பது மரங்கள் நடுதல், நீர் சேமிப்பு, கழிவு மேலாண்மை என ஒட்டுமொத்த புவிச்சூழலையும் சீரமைக்கும் அனைத்து காரியங்களுக்கும் வழங்கப்படும் ஒரு சர்வதேச முன்னோடி சந்தை மதிப்பீட்டு அலகாகும். தனிநபர்கள், விவசாயிகள், கிராமப்புற சுய உதவிக்குழுக்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து சுற்றுச்சூழலுக்கு சாதகமான பணிகளை செய்ய ஊக்குவித்தல், சுற்றுச்சூழல் நற்பணிகளுக்கு தகுதியான பசுமை கடன்கள் வழங்கப்பட்டு அவற்றை வர்த்தக தளங்களில் விற்பனை செய்வதன் மூலம் பொருளாதார பலன் பெற வழிவகை செய்தல், பெருநிறுவனங்கள் தங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதியை நாட்டின் பயன்பாடற்ற வறண்ட நிலங்களை சீரமைக்கவும் மரங்கள் நடவும் முறையாக பயன்படுத்த செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்களாகும். பசுமை கடன் இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக 8 பிரதான துறைகளை கண்டறிந்து அவற்றுக்கு நிதி சான்றிதழ்களை வழங்குகிறது. பயன்பாடற்ற வனநிலங்கள் மற்றும் பொது நிலங்களில் காடுகளை உருவாக்கி பசுமை போர்வையை அதிகரித்தல், மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகளை தூர்வாறுதல் மற்றும் கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துதல், ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை மற்றும் மீளுருவாக்க விவசாய முறைகளை பின்பற்றுதல், பிளாஸ்டிக் மற்றும் நகர்ப்புற கழிவுகளை அறிவியல் பூர்வமாக பிரித்து மறுசுழற்சி செய்தல், நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான பசுமை வளையங்களை உருவாக்குதல்,

0: கடலோர பகுதிகளை பாதுகாக்கும் அலையாதி தாவரங்களை சீரமைத்தல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துதல், பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டிடங்களை கட்டுதல் ஆகியவை இதன் பிரதான துறைகளாகும். தற்போது முதற்கட்டமாக மாநில வனத்துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பயன்பாடற்ற வனநிலங்களில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் திட்டம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. பசுமை கடன் இயக்கம் இந்தியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சூழலில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. நாட்டின் பயன்பாடற்ற ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் அடர்ந்த காடுகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. மேலும் விவசாயிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் தாங்கள் செய்யும் சுற்றுச்சூழல் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஆதாரத்தை பெற முடிகிறது. 2070 இந்தியா கார்பன் உமிழ்வற்ற நாடு என்ற இலக்கை அடைய இத்திட்டம் மாபெரும் உந்து சக்தியாக விளங்குகிறது. COP28 காலநிலை மாநாட்டில் இந்தியாவின் இந்த முன்முயற்சியை சர்வதேச நாடுகள் பெரிதும் பாராட்டியுள்ளன. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அடுத்த தலைமுறைக்கான சேவை அல்ல, நமது இன்றைய வாழ்விற்கான அவசிய தேவையும் ஆகும். மத்திய அரசின் பசுமை கடன் இயக்கம் வெறும் சுற்றுச்சூழல் திட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனையும் பூமி பந்தின் காவலனாக மாற்றும் ஒரு மாபெரும் புரட்சி. அரசாங்கத்தின் முயற்சியோடு நாமும் கைகோர்ப்போம், மரங்களை நடுவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய பசுமை கடன் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: இனி மெல்லிசை பாடல்கள் கேட்போம். கேட்பதற்கு முன்பாக
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: சமீர், இது மலையாள மொழி திரைப்படம். இந்த படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டீங்க. கார்த்திக், சித்தாரா, கிருஷ்ணகுமார் பாடியது அந்த பாடல். சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

யாக்கே யாக்கேன்னு ஒரு கேள்வியோடு அந்த பாடல் நிறைவடைந்தது. அந்த பாடல் கார்த்திக் மற்றும் குழுவினர் பாடினது. கன்னட மொழி திரைப்பட பாடல் சிக்தாரே அப்படின்றது தான் அந்த படத்தின் பெயர். 1:26:44 நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல் ஒலிக்க கேட்டீர்கள். பூச்செண்டு படத்திலிருந்து வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை பாடல்கள் தொடர்கின்றன. கேட்பதற்கு முன்பாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

நீல மலையோரம் கவின் மலையாளமும், சுந்தர தெலுங்கும், காந்தார கன்னட கானமும், இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஸ்ரீகுமார் ரஞ்சினி இவங்க இணைந்து பாடிய பாடல் அது. மலையாள மொழி திரைப்பட பாடல் அச்சனே எனக்கு இஷ்டம் அப்படின்ற படத்துல இருந்தா அந்த பாடல் கேட்டோம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலெஃப்ரின், குளோர்பினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.

0: செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1.36 கோடி ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1.36 கோடி நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலிப் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நிட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன்

0: கூடத்தில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் ஒரு கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8, நேரம் 1:55. திரைகானம் ஒன்று.

0: to China's Liang Weikang and Wang Chang. The Indian duo went down to the fourth-seeded Chinese pair in straight games 18-21-9-21 in the quarterfinals. With Vishnu P.S., Bhanu Pratap Singh, Akashwani News, Delhi.
1: And now, before we end the bulletin, the headlines once again. Government imposes restrictions on manufacturing, sale and distribution of all fixed-dose combinations containing chlorpheniramine maleate and phenylephrine hydrochloride for children aged below 4 years. India to host BRICS Youth Ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh this evening. India raises with Somalia issue of hijacking of 2 foreign flight commercial vessels with 22 Indian sailors on board. US imposes 50% tariffs on $20 billion worth of Canadian products after trade talks with US fail. Canada says it will retaliate. IMD issues orange alert for very heavy rainfall over East Madhya Pradesh today. And in BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopi Chand to be up against China's Liu Sheng Shu and Tan Ning in semi-finals this afternoon. And with that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15 நிகழ்ச்சியை கேட்கும் முன்பாக
3: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
4: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1800420223

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: நீலமலை இந்நேரம் நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி
0: பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
5: கெஞ்சிர கெஞ்சிர கெஞ்சிர அண்ணிலமா வந்தோளோ உன்னின பாயும் உட்டு கொடுத்தம கெஞ்சிர கெஞ்சிர உன்னின பாயும்.

0: இரண்டு வேறு கட்டிய இரண்டாள் காரண பாடகா நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க ஒரு ஆணும் பொணும் போயரோ என்று என்று என்று என்று என்று என்று குத்துரும் குத்துரும் பொழி கரண்டா கரண்டா மலம்பே கருமூப்பே மூப்பன பெங்கல செல்போடு கர்ணடங்காமா நேராயின் நேரத்தக்கிய பொண்ணு பொண்ணு மரத்தும்பே தாள தளத்தும் குண்டிலி வித்து வித்து பொறுக்குவான் கோழி கொள்ளின தப்பான் தேவரு தேவரு நுந்தா கொல்லி நீய நீய போகாதே குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குறிஞ்சி கண்டில் தேனு கழிக்கணும் பாரி வீந்த வெட்டிலே முட்டி முட்டி கழிக்கின்றோம் புயக்கு போயா மண்ணம்பக்கை குறுக்கும் புளிய தூறிண்டோம் குத்துரும் குத்துரும் பொழி கரண்டா கரண்டா மலம்பே கருமூப்பே மூப்பன பெங்கல செல்போடு கர்ணடங்காமா நேராயின்றோம் நேரத்தக்கிய பொண்ணு பொண்ணு மரத்தும்பே தாள தளத்தும் குண்டிலி வித்து வித்து பொறுக்குவான் கோழி கொள்ளின தப்பான் தேவரு தேவரு நுந்தா கொல்லி நீய நீய போகாதே குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குறிஞ்சி கண்டில் தேனு கழிக்கணும் பாரி வீந்த வெட்டிலே முட்டி முட்டி கழிக்கின்றோம் புயக்கு போயா மண்ணம்பக்கை குறுக்கும் புளிய தூறிண்டோம்
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பனியரின மக்களின் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது.
2: ரங்கமல நாடு, ரங்கமல நாடு தம்பி மலையும் மங்கள நாடு. அண்ணமலை அரிசம்மல ரங்கமல நாடு, ரங்கமல நாடு தம்பி மலை மங்கள நாடு. அடிவரும் போடி வெறும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வெறும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. எங்கிலிருந்து ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வெறும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வெறும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. பீகுடி விழிப்பு ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. பரமசிவன் விழிப்பு ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. பச்சைமலை பவிழமல ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. பச்சைமலை பவிழமல ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலைமங்க நாடு. அடிவரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு சாமி மலைமங்க நாடு. ரெங்கமல் குடி விழிப்போ ரெங்கறந்த நாடு, ரெங்கறந்த நாடு சாமி மலைமங்க நாடு. ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி பாடும்படி ஜெல்லாலமணி ஜெல்லாலோ. மந்திட்டம் மந்திட்டம்

கொடுத்தோம், பயிருக்கு தரப்பானு கொடுத்தோம். அப்ப மகளே குடி இருக்குமணியே, அப்ப மகளே குடி இருக்குமணியே, விடு விடுத்தோம் மினு மினுத்தம் பயிருக்கு தரப்பானு கொடுத்தோம். அப்ப மகளே குடி இருக்குமணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, அப்ப மகளே குட்டி இருக்குமணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, வாங்க வாங்கடி வண்டிங்களே, பதியரா சிட்டம்புளே நொண்டிங்களே, வாங்க வாங்கடி வண்டிங்களே, பதியரா சிட்டம்புளே.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 2:30. மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இன்று இந்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் ஒரே டைமில் கேட்க போகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு படத்துலேருந்து எல்லா பாடலுமே கேட்கணும், எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் தான் இந்த மேட்டிங் டைம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சூப்பரான பாடல்கள் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு உங்களுக்காக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் எஃப்எம் ஊட்டி எஃப்எம்.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: சபாஷ்.
2: நான் வீர சூர
3: அடிக்கடுவா
2: நம்ம

0: சாறு
1: சாறு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?
3: அட மாப்பிள்ள சும்மா முறக்காத.

0: கட்டிமேளம் கட்டிமேளம்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது அந்த பாடல். இசைஞானி இளையராஜாவின் இசையில் அமர்ஜான் இயக்கத்தில் 1989 வெளிவந்தது சிவா படம். இந்த படத்துல இருந்தா இன்னைக்கு மேட்னி டைம் ஒரு பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான பாடல், இதையும் என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க UTFM 101.8.

0: பண்டு தரம் பம் பம் பம் ஐயா ஐயா ஹோய் நான் அப்பன் தான் என்று மாமா எங்கேடு பொண்ணா கொண்டாடு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது அந்த பாடல். இந்த படத்தில் ரஜினிகாந்த், சோபனா இவர்களோட ரகுவரன், சௌகார் ஜானகி ஆகியோர் முக்கிய இடத்துல நடிச்சிருக்காங்க. சூப்பரான பாடல்கள், அருமையாக ரசிக்கக்கூடிய ஒரு வயல்வெளிகளை கொண்ட ஒரு கிராமத்து பாடல் படம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக நீங்கள் ரசிக்க இனி அடுத்த பாடலும் கூட

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடினது அந்த பாடல். இந்த சிவா படத்தில் ராதா ரவி, ஜனகராஜ், வினு சக்கரவர்த்தி, சார்லி, மாதுரி, டிஸ்கோ சாந்தி, டெல்லி கணேஷ், கணேஷ்கர், தியாகு, இளவரசன், பூர்ண விஸ்வநாதன், விஜயகுமார் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை அலங்கரிச்சிருந்தாங்க. சூப்பரான வெற்றி படமாக அமைந்தது. அது மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே கேட்கறதுக்கு ரொம்ப அருமையான பாடல்கள். இன்று மாலை 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு சிறு நினைவூட்டலுக்கு பிறகு தொடரும் சிவா பட பாடல்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள்

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடினது அந்த பாடல். எல்லா பாடலுக்குமே இசை இளையராஜா. மொத்தத்தில் ஒரு கிராமத்து படம். இது மட்டும் இல்லை, இதில் வந்து மனிதர்களோடு விலங்குகளும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கு. குதிரை இதில் வந்து ஒரு ஸ்பெஷலானதாக அமைஞ்சது. சூப்பரான படத்துலேருந்து பாடலாம் கேட்டு மேட்னி டைம் நிகழ்ச்சியில் சூப்பராகவே என்ஜாய் பண்ணீங்க.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான

0: பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திண்டிவனம், சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, செம்மஞ்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கலவை, வல்லம், திருத்தணி, கேளம்பாக்கம், விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தளி, வாலாஜா, வளத்தி, மயிலம், பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், திருப்போரூர், சென்னை, அமுண்டி, கொளப்பாக்கம், செய்யாறு, பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், மேலாலத்தூர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி, உத்தரமேரூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, நீலகிரி மாவட்டங்களின் இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ், உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 24ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு.

0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை.
1: நேரம் 3 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்மி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள்.

உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் வந்து யாருடைய பாடல்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ஒளிபரப்பப்படுது அப்படின்னாக்கா, சென்ட் மேரிஸில் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ் ராஜியோ அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க விருப்ப பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட மகிழ போகிறோம். அவர்கள் விரும்பி கேட்ட முதல் திரைப்படம் 6-60 வரை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

உங்களுடைய எஃப்எம் 101.8 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்னைக்கு விருப்பம் பாடலுக்கான விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர் வந்து சென்ட் மேரிஸில் பகுதியிலேருந்து ராஜியோ. அவங்களுடைய விருப்ப பாடலை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரல்ல இளையராஜாவின் இசையில் ஒளி தந்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. நிலத்தில் நேரம் 3:12 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.

ஆங்கிலத்தில் நேரம் 3:19. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்கள் கேட்டுருக்கீங்க. யாருடைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா, சென்ட் மேரிஸில் பகுதியிலிருந்து ராஜு அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல்களின் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நின்றுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரல்ல இளையராஜாவின் இசையில் ஒழித்தது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 3:24. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சென்ட் மேரிசில் பகுதியிலிருந்து ராஜு அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டிருக்கு, கேட்கலாம்.

கேட்ட இந்த பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்தாஸ் மற்றும் ஜென்சி அவர்களோட இனிமையான குரல்ல இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:29.

உங்களுடைய எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அளவுட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில சென்ட் மேரிசில் பகுதியிலிருந்து ராஜு அவர்கள் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுக்கான பாடல்கள் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். இது உங்களுடைய எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட இனிமையான பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:39. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.

0: 3:44:39 நொடியில நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில சென்ட் மேரிசில் பகுதியிலிருந்து ராஜு அவர்கள் விரும்பி கேட்ட அந்த இனிமையான பாடல்களை வரிசையா கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். கேட்ட அந்த பாடல் கூட கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களோட இனிமையான குரல் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, கேட்கலாம்.
1: Just listen.

இனிமையான குரல்ல ஜானி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். இளையராஜா அவர்களின் இசையில் நிலையத்தில் நேரம் 3:49. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள்.

அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட இனிமையான குரல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 3:54. இன்றைய ஹாலோவுட்டி நிகழ்ச்சியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள்ல சென்ட் மேரிசில் பகுதியிலிருந்து ராஜவர்கள் விரும்பி கேட்ட அந்த இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம்.

நான் மகாநல திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி.
1: எதிரும் புதிரும்
0: வார்த்தை விளையாட்டு.
1: இன்னைக்கு இந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா விளையாட போறோம். ரொம்ப ஷார்ட்டாவும் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்க போது அந்த வார்த்தை விளையாட்டு.
0: ஓகே, இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நேர்கள் நீங்களும் கலந்துக்கணும். இன்றைக்கி வார்த்தை விளையாட்டில் நானும் விளையாட போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே உடனே உங்கள் ஊட்டியஃபம்க்கு கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344-909-108 என்ற எண்ணிற்கும் 9342-909-108 என்ற எண்களுக்கும் கால் பண்ணலாம். அல்லது 8300-109-108 என்ற எண்களில் கால் பண்ணி இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் அப்படியே சூப்பராக நீங்கள் எங்கள் கூட விளையாட போகிறீங்க.
1: அதாவது வார்த்தை விளையாட்டுல என்ன விளையாட போறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிறைய நேயர்கள் இந்த விளையாட்டுக்காக வருவாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு விளையாட்டு தான் இது.
0: ஆமா, இன்னைக்கு எதிரும் புதிரும்ல அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா நானும் ஷர்மிளாவும் வந்து உட்காந்துருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா வார்த்தை விளையாட்டுல வந்து எல்லா நேயர்களும் வந்து ஆர்வமா விளையாடணும்னு சொல்லி சொல்றவங்க வந்து கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டோம். அதுவும் இன்னைக்கு விளையாட்டோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா உங்களுக்காக சொல்ல போறாங்க.
1: ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம 3 எழுத்துக்கள் கொண்ட விளையாட்டு தான் விளையாட போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். 2 எழுத்து மட்டும் தான் அவங்க சேர்க்கணும். நேர்கள் சேர்க்கறதுக்கு ஒன்லி 2 எழுத்து மட்டும்.
0: 2 எழுத்து.
1: ஆனா முதல் எழுத்து ஒன்னே தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஏ அப்படின்னு நான் சொல்றேன்.
0: ஓகே,
1: அப்ப ஏவே வச்சுதான் 5 ஒரே நிமிஷத்துல அவங்க சொல்லி முடிக்கணும். யோசிச்சுட்டு இருக்க கூடாது.
0: ஓகே, 5 வார்த்தையை அவங்க சொல்லணும்.
1: ஆமா, ஏல வந்து 5 வார்த்தை ஏதாச்சும் நான் சொல்லும் போது அதுல வந்து 5 வார்த்தை. நம்ம அந்த மாதிரி வார்த்தையை தான் இன்னைக்கு யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வேணா 2-2 நான் சொல்றேன். இப்ப ஏ அப்படின்னு சொன்னா ஏலம். அப்போ லா இம் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன்.
0: ஓகே,
1: அடுத்த எடுத்து ஏவல். அப்ப வந்து ஏ அப்படியே தான் இருக்கு, வா இல்ல மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி 5 டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல போறாங்க.
0: முதல் எழுத்து ஒரே எழுத்து தான், அது கூட வந்து எழுத்துக்களை சேர்த்து 3 எழுத்து சொல்ல வந்து அவங்க கண்டுபிடிக்கணும்.
1: அவ்வளவுதான், இதுதான் வந்து இன்னைக்கு கேம்.
0: ஓகே, இன்னைக்கு முதல் நேயர் வந்து இணைப்புல வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே பேசி அவங்க கிட்டே சொல்லிடலாம். ஓகே, அந்த நேரோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. ஸோ தொடர்ந்து நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் அதாவது கொடுக்கக்கூடிய எழுத்துல துவங்கக்கூடிய 3 எழுத்து சொற்கள். இப்போ கா அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அந்த எழுத்துல வரக்கூடிய 3 எழுத்து சொற்களை வந்து 5 சொற்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நிலையத்தில் நீங்கள் நேரம் சரியாக 4:02 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் கண்டிப்பாக ஆர்வமாக கலந்துக்க வந்து விருப்பப்படுவாங்க இல்லையா ஷர்மிளா?
1: ஆமாம், ஏன்னா நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருந்த எழுத்து கா அப்படின்ற எழுத்தையே நம்ம வந்து முதல் எழுத்தாக
0: கொடுத்துட்டோம்.
1: அப்போ இந்த காவை வச்சு அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்தடுத்த எழுத்துக்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நேயர் சூப்பராகவே இருக்காங்க, அவங்க எப்படி விளையாடணும் பார்க்கலாம். ரெபேக்கா வந்து கா அப்படின்ற எழுத்து சொல்லியிருக்காங்க.
2: காலம், கால், கண், கண், காக்கை சொல்லக்கூடாதுங்களா?
0: அதாவது 3 எழுத்து சொல்லும் போது. ஹலோ, இப்ப என்னென்ன வார்த்தை சொன்னீங்க சொல்லுங்க.
2: அதாவது சொன்னதை மறந்து வச்சுங்களா?
0: காலம்,
2: காலம், கண்ணு சொல்லி இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு
1: காலமும் கண்ணு சொல்லி இருக்கீங்களா?
0: ஆமா, காலம் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாரு.
1: கண்ணு வந்து 2 எழுத்து தானே வருது.
0: அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த நேருக்கான இணைப்பு கொடுத்துடலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
0: சொல்லுங்க. காலை வரக்கூடிய கா, காலை வரக்கூடிய 3 எழுத்து சொற்கள் வரிசையா ஒரு 5 சொன்னீங்கன்னா நீங்க.
1: ஆமா, குறில் எழுத்து.
3: கட்டி, கயிறு, கருப்பு,
1: காரு, இப்போ.

0: நெக்ஸ்ட் திருப்பி நீங்க ட்ரை பண்ணலாம்.
1: காலம், காந்தம்.
2: ஓகே, நான்கு நான்கு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஷம்லா.
0: ஆனாலும் கருப்பு
2: நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு நிறைய வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. அடுப்பாங்கரையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தை கூட எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, எந்த நேர் சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: ராமகிருஷ்ணன், கொழுந்தங்கொண்டான்.
2: ஓகே, காலை தொடங்கக்கூடிய
1: கவிதை.
0: காலம்,
1: காலம்,
0: கவிதை, கவிதை தான், கவிதை சரி, காலம் இல்ல. என்ன குறில தான் சொல்லிட்டு இருக்கோம்.
1: குறில சொல்லணுமா?
0: ஆமா ஆமா, குறில கடகடன்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: கணினி, கம்பு,
0: ஓகே,
1: கர்மா,
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: சரி,
2: சொல்லுங்க. ஒரு வார்த்தை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாரு, அடுத்த வார்த்தை வந்து தவறா மாறிடுச்சு.
0: ஆமா, தவறா மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் அவங்க எழுத்து வரும்போது அவங்க வரலாம்.
2: ஓகே, அடுத்த நேயர் வந்து பாலை கண்டுபிடிக்கிறாங்க.
0: இப்ப அடுத்த நேயர் தான் சான்ஸ். ஹலோ, வருக, வணக்கம். சூப்பர், சொல்லுங்க. பாலை வந்து நீங்க சொல்ல போறீங்க, குரில் தான் அது.
1: இன்னொன்னு
0: சொல்லுங்க.
2: அடுத்த நேரம் ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, நிப்பில் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க லைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ நம்ம நேர்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க ஷம்லா. அதுவும் பான் கொடுத்தாலும் சரி, கா கொடுத்தாலும் சரி, நான் எப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. சூப்பர்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: வேற பா இல்லாமல் வேற எழுத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல,
0: வேற எழுத்துக்கு இன்னுமே வரல நாங்க.
1: சரிங்க, வேற எழுத்துக்கு வந்துடுறேங்க.
0: சரி, வேண்டாம் வேண்டாம், அடுத்த எழுத்துக்கு அப்படியே போயிடலாம்.
1: சரி, சொல்லுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: குரில் ஊ.
1: உரிமை,
0: ரைட்,
1: உரிமை, ஊதல்.
0: அது ஊதல் வந்து உங்களுக்கு நெடில் ஆயிடுச்சு. வரலாம்,
2: ஒரு வார்த்தைக்கு தவறா சொன்னாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு தவறுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: என்ன, ஒரே நிமிஷத்துல அஞ்சு டக்குன்னு
2: சொல்லணும்.
0: ஆமா, நம்ம கொஞ்சம் டைமும் தரும், அதனால தப்பே பண்ணக்கூடாது.
2: ஓகே, அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,

0: வணக்கம்.
1: யாருங்க? யாருங்க இருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
2: நீலகிரி மாவட்டம் எடக்கர் ரங்கநாதன் மேடம்.
1: சூப்பர். வந்து சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஊ எழுத்துல வந்து என்ன சொல்ல போறீங்க? எழுத்துக்கள் ரெண்டு மூணு ஒன்னா சொல்லணும். ஊ வச்சு இன்னும் ரெண்டு எழுத்து சேர்த்து மூணு எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை. அப்ப அஞ்சு வார்த்தை நீங்க சொல்லணும்.
2: அஞ்சு வார்த்தை சொல்லுங்களா?
1: ஆமாங்க, டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: ஆமாங்க.
1: ஊ குரில் ஊ.
2: உதகமண்டலம்.
1: உதகமாயின்டாலாயும். ஐயோ எவ்வளவு எழுத்துருக்கு.
0: உதகைன்னு
1: சொல்லிங்கன்னா டக்குன்னு கரெக்டா இருந்திருக்கும். உதகைன்னு சொன்னா சரியா இருந்திருக்கும். இல்ல
0: இல்ல, ஓகே, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
1: அடுத்து அடுத்த எழுத்து வரும்போது நீங்க கட்டாயமா வரலாம். அடுத்த எழுத்துக்கு கட்டாயமா வாங்க.
0: நன்றி தொடர்பு கொண்ட மிக்கி. ஸோ நம்ம நேர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க இந்த விளையாட்டோட, அதாவது வார்த்தை விளையாட்டு வந்து ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நிலையத்தில் நேரம் 4:16 ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும்
1: வார்த்தை விளையாட்டு.
0: ஆமா, வார்த்தை விளையாட்டு செமையா விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் பயங்கரமா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கலந்துக்கிறாங்க.
1: ஆனா ஒண்ணு, நாலு எழுத்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
0: ஆமா, மூன்று எழுத்து தான்.
1: குறில நெடுல நெடுல திருப்பி வந்து அந்த நேயர்கள் வரலாம். ஆனா அடுத்த எழுத்து நம்ம சொல்லும் போது வரலாம். ஏன்னு கேட்டா நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் தரல, ரொம்ப சுறுசுறுப்பா சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா எவ்வளவு பேர் வின் பண்றாங்கன்னு பாக்க போறோம். அதனால அவங்க அடுத்த விளையாட்டுக்கும் திருப்பி திருப்பி வரலாம். புதுநேயர்கள் வந்தா அவங்களுக்கும் வழிவிடணும்.
0: அடுத்த நேயர்களுக்கும் வைக்கிறோம், வழிவிட்டலாம். ஓகே, அடுத்த நேயர் வந்து இனிப்புல வந்துட்டாங்க. பேசிடலாங்களா?
1: ஆமா, வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மதிய வணக்கம்.
1: அதுக்கான எழுத்து சொல்லாமா?
2: ஓகே மேடம், சொல்லுங்க மேடம்.
1: ரபிகா தான் சொல்றாங்க.
0: ஆமா, உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னா?
1: சொல்லுங்க.
0: நா இல்ல நா.
1: அதானே?
0: ஆமா.
2: நண்டு நுங்கு வரங்க.
1: ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க. அப்ப திருப்பி நீங்க அடுத்த விளையாட்டுக்கு தான் வரணும். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம்,
3: அப்படித்தானே?
1: அதுல வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நா அப்படின்ற எடுத்து, அத வச்சு சொல்ல முடியுமா? குரில் கட்டாயமா. குரில்
3: நகல்.
1: நகல்
3: நாக்கு.
1: நாக்கு தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து கேன்சல் பண்ணுமே இப்பதான். குரில் தானே? நீங்க நெடிலுக்கு போறீங்க.
3: நாக்கு இல்லையா?
1: இல்ல இல்ல,
0: தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
1: ஆமா, அடுத்த இடத்துக்கு நீங்க வரல.
0: ஓகே, தொடர்ந்து வந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு இருக்கு.
1: ஆமா,
0: சில நேரத்துல நம்ம
1: வரும்போது கஷ்டம் தான்.
0: ஆமா,
1: ஆனாலும் ட்ரை பண்றாங்கன்றது ஒரு சூப்பர் தான். இந்த குறிலா நெடிலான் அந்த மட்டும் அவங்க மனசுல வச்சா போதும், கட்டாயமா வின் பண்ணிடு.
0: கண்டிப்பா நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால தெளிவா கேளுங்க. அதுதான் வந்து வார்த்தை விளையாட்டுல கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. என்ன அப்படின்னா, குறில் எழுத்து அப்படின்னா குறில் எழுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெடில் எழுத்துல நம்ம சில நேரங்களை தவறு பண்ணிடுறோம்.
1: அது வெறும் 5 தான் சொல்ல போறாங்க. யோசிச்சு யோசிச்சு அவங்க சொல்லலாம். 1 இருக்கு இல்லையா?
0: ஆமா, 1 யோசிச்சு சொல்லலாம். அடுத்த நேர் இணைப்புல வந்துட்டாங்க, பேசலாம்
1: அவங்க கிட்ட. ஹலோ.
4: வணக்கம் அன்பு அறிவிப்பாளர்களே, தாங்கள் நலம் தானா?
1: நாங்கள் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறேன். ஊட்டி MP ரவிச்சந்திரன்.
1: சூப்பர், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கான எழுத்து அதே வேணுமா இல்ல மாத்திரலாமா?
4: அதே சொல்லுங்களேன். அதே பண்ணிக்கலாமே. நான் சொன்ன நலம் 3 எழுத்து, நன்றி 3 எழுத்து, நன்று 3 எழுத்து, நந்தி 3 எழுத்து, நகல் 3 எழுத்து.
1: சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து தந்தாதான் நீங்க வேணும். ஏன்னா நீங்க ஏற்கனவே கேட்டுட்டீங்க, அது அப்படித்தானே?
4: உங்களுக்கான
1: எழுத்து மு. குறில் தான்.
0: முரண்.
1: முரண்.
4: முரண். முரசு. முரசு. முல்லை.
1: அப்புறம்
4: முந்தி.
1: 5 ஆகல. அப்படிதான் கிளாப் நாங்க குடுக்காட்டின்னு கேட்டே இருந்திருப்போம்.

0: கண்டிப்பா வந்துட்டு இதே மாதிரி நேர்கள் நீங்களும் வந்து கலந்துக்கங்க. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கனாக்கா நீங்க கால் பண்ணலாம் 9344910018 என்ற எண்ணிற்கும்.
1: இது வந்து உள்ளூர் நேயர்கள்.
0: ஆமா, உள்ளூர் நேயர்கள். வெளியூர் நேயர்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 9342909018 என்ற எண்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம்.
1: இது உள்ளூர் நேயர்களுக்கு.
0: ஆமா,
1: அடுத்தது புதிய நேயர்களுக்கு என்னன்னா 8300-1901-18 இந்த நம்பரை கால் பண்ணி நீங்க வந்து விளையாடலாம்.
0: ஓகே, அடுத்த ஒரு நேயர் வந்து இணைப்புல வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கான இணைப்பு கொடுத்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஆ, உங்களுக்கு மூதா
2: மூங்களா?
1: ஆமா ஆமா, மூ வந்து குரில்.
0: ஆமா, யார் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க.
1: என்னென்ன
0: வார்த்தைகள் சொல்ல போறீங்க? மூன்று எழுத்து வார்த்தை.
2: முகம், முட்டை, முரசு.
1: அவர் சொன்ன வார்த்தை, அப்ப அது இல்ல, வேற வார்த்தை.
2: மூங்கில் இல்ல, மூங்கில் வராது. மூன்று,
1: மூன்று வராது. ஏன்னா அது வந்து இதுதான். என்னது, என்ன வார்த்தை? நெடில். சோ இல்ல, சரி, அடுத்த எழுத்துக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க.
2: ஓகே மேம்,
1: ரைட், தேங்க் யூ.
0: ஓகே, அதாவது தோத்துட்டோமே அப்படின்ற கவலையில யாரும் இருக்க வேணாம். ஏன்னா நீங்க மீண்டும் முயற்சி செஞ்சு உங்களுக்கான எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க வார்த்தையோட விளையாட்டுல விளையாடலாம்.
1: அந்த முரசு அவங்க சொன்னது நம்ம ஏத்திருந்தோம், ஓரளவுக்கு 4 வார்த்தை ஆயிருக்கும். ஆனாலுமே அவர் சொன்னதுனால அது இல்ல.
0: ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வார்த்தை விளையாட்டில் ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குரில் எழுத்துக்களோடு விளையாடிட்டு இருக்கோம். இனி நெடில் எழுத்து யாருக்கு வரப்போகுது அப்படின்ற ஆர்வத்தோடு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஷம்லா.
1: ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கல, குறிப்பு போட்டு நம்ம எடுக்கிறோம்.
0: ஆமாம்,
1: அப்போ அது வேறு எழுத்துக்களை தான் நம்ம தந்துட்டுருக்கோம்.
0: ஆமாம்,
1: ஓகே, யாருக்கு என்ன எழுத்து வருதோ அது.
0: ஓகே, நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சொன்ன
1: நேர்கள் இதெல்லாமே பாட்டு கேட்டுட்டு சுறுசுறுப்பாக வந்து அடுத்த எழுத்துக்காக
0: ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எந்த எழுத்து வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு இல்லையா? அந்த எழுத்துக்களுக்காக காத்துட்டே இருங்க. தொடர்ந்து நினைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஓகே, நிலையத்தில் நேரம் 4:27 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டுல சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டோம், நீர்ப்பறவை திரைப்படத்தில்.
1: பறவை அப்படின்றது ஒரு மூணு எடுத்து.
0: ஆமா, ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த பாடல் கேட்கும் போது கூட. ஓகே, நம்ம நேயர்களும் அந்த பாடல் கேட்டு ரசிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு நேயர் கூட இணைப்புல வந்துட்டாங்க.
1: என்ன எழுத்து அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ரபேகா தான் சொல்றாங்க.
0: ஆமா, என்ன எழுத்து அப்படின்னா கம்மா அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம நேயருக்கு வந்து கொடுக்க போறோம்.
1: அது கூட குரல் தான்.
0: ஆமா, ஓகே, நம்ம நேயிட்ட பேசலாமா?
2: என்ன
0: எழுத்து உங்களுக்கு குடுக்க போறோம் தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க சந்திரசேகர், மாலை சொல்லுங்க. டக்கு டக்கு நான் அஞ்சு வார்த்தை.
2: ஒரு
1: சான்ஸ்
2: உங்களுக்கு
1: யார் சண்டை போட்டாலுமே பரவாயில்ல, உங்க கூட சண்டை போடலாம்னு.
2: அப்புறமா இன்னும் ரெண்டுக்கு மூணுக்கு எங்க போவேன்? ஓல

0: வஸ்தி. வஸ்தி படம் பேரே வந்திருக்கு
1: வஸ்தின்னு.
2: விளையாடே தீருவேன் சொல்லி முடிவோட வந்துட்டீங்க சந்திரசேகர்.
0: அண்ணா நான் சொல்றேன் பிராமிசா மா எழுத்து சொல்ல மூணு லெட்டர் நான் கேட்கல மேப்ல.
1: நிறைய
2: முயற்சி செஞ்சுட்டே நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகளா அப்படின்னு
1: சொல்லிட்டாங்க. ரேடியோ கம்மி பண்ணாலே அந்த எக்கோ போயிடும்.
2: நீங்க சொல்றது எங்களுக்கு கேக்கும்.
1: நாங்க சொல்றது உங்களுக்கு கேக்கும். ஆமா ஆமா ரெண்டும் அப்படிதான்.
3: காதல் காவல்
2: காவல்
3: காஞ்சி
2: காஞ்சி
3: காணம்
2: விளையாடிட்டு இருக்கோம். நேர்களும் ஆர்வமா அழகா அவங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ மறுபடியும் ஒரு முறை நேர்களுக்காக நம்ம தொலைபேசி எண்களை சொல்லிடலாம் ஷங்களா.
1: கட்டாயமா வந்து மூன்றா அதாவது உள்ளூர் நேர்களா நீங்க இருந்தீங்கன்னா 9344-9010-18.
2: வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா 9342-9010-18 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம்.
1: அதே மாதிரி புதிய நேயர்களா நீங்க இருந்தீங்கன்னா கஷ்டமே படாதீங்க, 8300-0019-1018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: ஓகே, நேயர் வந்து ஒருத்தர் இணைப்புல வந்துட்டாங்க, அவங்களுக்கான எழுத்துக்களையும் நம்ம கொடுத்துடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனோஜா சந்திரசேகர்.
1: ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, சோ ஈஸியா வேணுமா உங்களுக்கு குரல் வேணுமா நடில் வேணுமா?
4: குரில்
1: கொடுங்க. குரில் சா சலீம். மூணு எழுத்து தான் வரணும், ரெண்டு எழுத்து தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறீங்க. என்னது
2: சலீம்?
4: சலீம்
1: ஈஸியா நிறைய இருக்கு. சா ஊ இக்கு பாருங்க, நீங்களே கூட்டி இருக்கீங்க, நாங்க கூட்டவே கிடையாது.
5: நாகர்கோவில்
1: பேசுறீங்க, சொல்லுங்க. இந்த சாவே கொடுத்துடலாமா உங்களுக்கும்? குரில்
5: குரில்
1: சா சா இது கூட ரெண்டு எழுத்து சேருங்க, மொத்தம் மூணு எழுத்துல அஞ்சு வார்த்தை சொல்லுங்க.
5: ஆதி பகவன் மாதிரி உயிரெழுத்துல முதல் எழுத்து தருவீங்க பார்த்துட்டே இருந்தேன்.
1: அந்த எழுத்தை நாங்க வச்சிருக்கோம், ஏன்னு கேட்டீங்களா ஈஸியா கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்களை எல்லாமே அப்படியே வச்சிருக்கோம்.
2: இருக்கு
1: இப்ப வந்து சால வாங்க. ஆமா ஆமா ரொம்ப ஈஸி தான் சொல்லுங்க.
5: சட்டை
1: சண்டை
5: சகடை

0: சரளமா பேசுனா சரளம் தான் முடிக்கணும்.
1: வேறொரு வார்த்தையை மிச்சம் செய்யுங்க.
0: சரளனா அது எப்படி வரும்? சரி பரவாயில்ல, அடுத்த எழுத்து நீங்க வரலாம்.
1: அடுத்த எழுத்துக்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.
0: ஆனா ட்ரை பண்ணிட்டு இருங்க, கிடைச்சிடும் கட்டாயமா.
1: ஓகே,
0: அதே மாதிரி பாதி வார்த்தை முடிக்க கூடாது, ஆங்கில வார்த்தையை கொண்டுறக்கூடாது, சரல் அப்படின்னு கொண்டுறக்கூடாது.
1: ஓகே, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம போட்டிக்கு வந்து இருக்கு. ஏன்னா வார்த்தை விளையாட்ட வந்து விளையாடிட்டு இருக்கோம், அதனால
0: வார்த்தை முடிக்கும். மூணே மூணு எழுத்து வார்த்தை தான், அதனால வார்த்தை ஃபுல்லாவே வரணும், மூணு எழுத்து தான் வரணும்.
1: ஓகே, நம்ம நேயர்களுக்காக வந்து ஒரு சூப்பரான பாடல் பிளே பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
0: இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 4:40 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எதிரும் புதிரும்.
1: நீங்க டைம் சொல்லும் போது நானே யோசிக்கிறோம், பரவாயில்ல எவ்வளவு சீக்கிரமா டைம் போயிருக்கே அப்படின்னு. ஏன்னா நேர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாண்டு டைம் போறதே தெரியாது.
0: அந்த அளவுக்கு நம்ம நேயர்கள் ஃபாஸ்டா இருக்காங்க. நம்ம நேயரோட சேர்ந்து ஓடிட்டிருக்கோம்.
1: அடுத்த எழுத்து வந்து ரெபெக்கா தான் தர போறாங்க. அது என்ன எழுத்து அப்படினு எனக்கே தெரியல.
0: அம்மா என்ன எழுத்துன்னு நம்ம நேயர் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வடவல்லன் செல்வம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர், நல்லமா இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எப்படி விளையாடணும்னு? நாங்க வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், ரெண்டு எழுத்து சேர்த்து மூணு எழுத்தா 5 வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க.
0: உங்களுக்கான எழுத்து வா நெடில் சொல்லுங்க.
2: வானம்.
1: சரிதாங்க, சரிதான். வானம்,
2: வானம், வானவில்.
1: வானவி இல்ல
2: வானம்.
1: சரி,
0: மூன்று எழுத்து நல்லா ஞாபகம். மூன்று எழுத்து
1: வார்னிங் எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இங்கிலீஷ் வார்த்தை தானே.
0: இன்னும் இரண்டே வார்த்தை தான் கண்டுபிடிங்க.
1: என்ன அர்த்தம்
2: மேடம்?
1: வாஞ்சை, வாஞ்சை. சரி, வாஞ்சி என்னது? வாஜி, வாஜி என்ன? சரி, ஓகே,
0: பரவாயில்ல,
1: எப்படியும் ஒரு சான்ஸ் கொடுத்தோம்.
0: ஓகே, உங்க முயற்சிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி.
1: ஆனா பரவாயில்ல, அவங்க எவ்வளவு வந்து எப்படியும் ட்ரை பண்ணாங்கன்றதுக்காக அவங்களுடைய ட்ரைக்குங்க அது. வாழ்த்து,
0: எப்படியும் முயற்சி செஞ்சு வந்து வார்த்தையை நான் கண்டுபிடிச்சு தீர்வேன் அப்படின்னு சொல்லி
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எழுத்து அப்படின்றது வந்து கண்டிப்பா நாங்களும் சொல்லுவோம். அதற்குரிய வார்த்தையை வந்து நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். மூன்று எழுத்து வார்த்தைகள் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, மூன்று எழுத்து வார்த்தை அப்படின்னும் போது இந்த நெடில் குரில் இதுலதான் குழப்பம் வருது. அது ரெண்டுல குழப்பம் வரலன்னு சொல்லி சொன்னா அவங்க ஈஸியா வந்து எது வேணா சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல இப்ப இந்த இப்ப வந்தவங்க எல்லாம் வந்து அந்த வீட்லயே இருக்கவங்க, அதனால வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு கூட சான்சஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இப்படி வந்து பேசுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனி அடுத்த நேர் கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் என்ன வார்த்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஹலோ
3: சமூர்த்தி, அவர்கள் மீண்டும்
0: மீண்டும். ஓகே
1: அப்பா, சூப்பர், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், நெடிலா குறிலா?
3: எனக்கு வந்து குறில் வேணும். அதுல வந்து உயிரெழுத்துல முதல் எழுத்தா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: என்னது, நீங்க ரெடி பண்ணி எழுதி வச்சிருக்கீங்களா?
3: இல்ல மேடம், நிறைய நிறைய நிறைய நிறைய வார்த்தைகள் இருக்கு,
0: நிறைய வார்த்தைகள் இருக்கு.
3: அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி முகவன் முதட்டை விழுந்தா அதுதானே முதல்.
1: ஏன்னா அதுலதான் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க ஆல்ரெடி வந்து எழுதி.

0: வேணா கொடுத்துறோம் உங்களுக்காக, சரியா? ஆனா ஆ கிடையாது, அவருக்கு நான் இடையில் கொடுத்துட்டேன். நீங்க உயிரெழுத்தா கேட்டனால ஈல சொல்லுங்க.
1: ஆனா திருப்பி அவர் வந்து அந்த அகர அகரத்துல நம்ம சொல்ல வைக்க போறோம்.
2: நெடிலா சொல்றீங்க?
0: ஆமா,
1: ஈங்க ஈ பூச்சி வரும் இல்லைங்களா? ஈ
2: வார்த்தை குறவா இருக்கும்,
1: இல்ல ஈஸியா இருக்கு, நிறைய பாருங்க, ட்ரை பண்ணுங்க.
2: ஈதல்,
1: ரைட், ஈதல் ஒரு எழுத்து மாத்திரம், அதுல இன்னொரு எழுத்து வார்த்தையும் இருக்கு.
2: ஈசல்,
1: வெரி குட். தூரத்துல இருந்து ஒண்ணு எறிவோமே,
2: ஈட்டி. ஈட்டி அப்புறம்
1: மழையில நனைஞ்சிட்டு வர்றது.
2: ஈரம், ஒண்ணு
1: சொல்லுங்க.
2: ஒண்ணுக்குள்ள கொடுங்க,
0: உடல் உறுப்புகள், உடல் உறுப்புல வரும்
1: சுவாசம்,
0: சுவாசம் சொல்லிட்டாரு.
1: சொல்லுங்க. இப்ப வந்து ஆதா அகரம் இப்போ சீக்கிரம் ஆகுது, சொல்லுங்க.
2: அம்மா, அப்பா, அன்பு, அழகு, அறிவு.
1: ஆமா, இது கட்டாயம் சொல்லணும்னு நினைச்சீங்க. அம்மா, அப்பா, அன்பு, அழகு,
0: அறிவு.
1: சூப்பர் தான். கூட அம்மா, அம்மா, அனில் அப்படி வரும் நினைச்சு, ஆனா அப்படி வரல. அம்மா, அப்பா, அன்பு, அழகு. ஓகே, அழகா, ரொம்ப அழகா வார்த்தை அடிக்கிறீங்க.
0: மாலை மாதிரி வந்துருச்சு அவர் சொன்ன வார்த்தை,
1: ரொம்ப சூப்பர். ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஓகே, உண்மையா வந்து நம்ம நேயர்கள் ரொம்ப ஆர்வமா நம்மளை விட வந்து ரொம்ப நிறைய வார்த்தைகள் வந்து
1: தெரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாடலை கேட்டுடலாமா?
0: கண்டிப்பா, ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்க ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம ஹிட்.

0: கனா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் அவரோட வாய்ஸ்ல சூப்பரான பாடல் கேட்டும் நிலையத்தில் நேரம் 4:51.
1: 51 நிமிஷம் அவ்வளோ சீக்கிரமா ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து வார்த்தை விளையாட்டுல எழுத்துக்களை சொல்லி 3-3 எழுத்தா சேர்த்து விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: ஆமா, அதாவது ஒரு எழுத்தை கொடுத்து முதல் எழுத்துல துவங்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து 3 எழுத்து வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. நம்ம நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா வந்து சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. ஸோ நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதை வந்து நம்ம தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் வந்து போனாங்களே. ஸோ அவங்க கூட மீண்டும் வந்து கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய 5 நிமிஷத்துல நீங்க வந்து முயற்சி செய்யலாம்.
1: இப்போ வராங்க இல்லையா, அவங்களுக்கு போனஸ் இருக்கு.
0: போனஸ் என்ன போனஸ்
1: அது என்ன போனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அவங்க கண்டுபிடிக்கலாம் க்ளூ கொடுக்குறோம்.
0: க்ளூ கொடுக்குறோம், ஓகே. ஏன்னா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா.
1: அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப ஈட்டி அப்படின்னு போது எரிவது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஈட்டின்னு. ஆனா அவர் நஜிவாலுமே நல்லா கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ கொடுப்போம், கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து ரெபக்கா, நான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குவேனா, நீங்க வந்து கண்டுபிடிக்கணுமா? நேர் இருக்காங்க, சரி அவங்க கிட்ட பேசலாம்.
0: வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ரமேஷ் பேசுறேன்.
1: எங்க இருந்து?
2: ரமேஷ்
1: திசை இருக்குல்ல, கிழக்கு மேற்கு.
2: எதுங்க மேலா, எதுங்க மிஸ்?
1: இப்ப வந்து கிழக்கு மேற்கு
0: திசைகள்ல ஒண்ணு வரும், தேல.
1: கிழக்கு மேற்கு என்னது அடுத்து சொல்லுங்க.
2: கிழக்கு மேற்கு,
1: சரி அது வேணாம். உங்களுக்கு வேற கொடுக்கலாம்,
0: வேற ஒரு எழுத்து கொடுத்துடலாமா?
1: ஆமா, ஈஸியான ஒரு எழுத்து. கு
2: கு
1: அழகா ஒரு ராகத்தோட ஒரு இசை வருமே.
2: குடுமி,
0: குடுமி.
2: குரல்,
0: குரல்.
1: இன்னும் ரெண்டு. இதோடைய ஓசை நல்லா இருக்குமே கேக்குறதுக்கு, இனிமையான ஓசை கொண்ட பறவை.
2: குயில்,
1: வெரி குட். அப்புறம் இன்னொன்னு,
0: நம்ம ஊர்ல அடிக்கிறது
2: குளிர்.
1: அப்ப பரவாயில்ல, தலைமையில சூப்பரா இருக்கு. இது கூட ஒரு கேம் தான், நல்லா இருக்கு.
0: நன்றி,
1: ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கூட விளையாண்டாங்கனாலே நிறைய வந்து
0: அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க, இணைப்புல பேசலாம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
1: வணக்கம், வருங்க, வணக்கம் சொல்லுங்க. பேர்
3: என்னங்க?
1: நல்லமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நிறைய
1: இருக்கு. காட்டுல நிறைய இருக்கு, பார்த்து பயந்து ஓடுறோம்.
0: ஒரு விலங்கு,
1: பெரிய விலங்கு, இருக்கிறதுல பெரிய விலங்கு.

0: கால் வெள்ளையா இருக்கும், கால்ல வந்து சாக்ஸ் போட்டு மாதிரி இருக்கும், ஆனா கருப்பு தான். சொல்லுங்க.
1: தெரியல மேடம்.
2: சரி சரி, வேற வேற வார்த்தை சொல்லுங்க.
0: ஆமா, வேற வேல சொல்லமா?
1: ஆ சொல்லுங்க
0: சொல்லுங்க. வே எல்ல சொல்லுங்க. வே
1: வெட்டி
0: வெட்டி
1: பெண்மை.
0: ஆ பெண்மை, இது நான் க்ளூவே கொடுக்க மாட்டோமா.
1: பெண்மை
2: முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
0: ஆனாலும் பரவாயில்ல, முயற்சி
2: ஓகே, முயற்சி செஞ்சாரு. பட் வந்து சில வார்த்தைகள்
0: இருக்காங்க அவங்ககிட்ட. வாங்க வாங்க, வேவேதான் உங்களுக்கு. ஹலோ.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க. கு அப்படில சொல்லுங்க.
3: நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனீங்க இல்லையா?
3: ஆமாங்க மேம்.
0: ஆமா, இப்ப சொல்லுங்க. கூல சொல்லுங்க.
3: கூலிங்களா? குடம்.
0: ரைட்.
3: குளம். குயில். குதிரை. குடிசை.
0: இன்னும் ஒண்ணு ஒண்ணு வரணும். இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க. அஞ்சு ஆயிடுச்சு.
2: அஞ்சு ஆயிடுச்சு,
0: பரவாயில்ல. ஆனால் இன்னும் ஒன்று.
3: குவளை.
0: ரைட், குவளை. ஏன்னா ஒன்று அவர் குயில்னு சொல்லிட்டாரு.
2: ஆ அதனால் அதனால் ரொம்ப
0: ஓகே. சூப்பர் தீபா, செகண்ட் டைம் வந்த போ. நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. வார்த்தை விளையாட்டில் இன்னைக்கு பிச்சு ஒத்துறிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும்.
2: நாங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து மீண்டும் முயற்சி செய்வோம் சொல்லி நிறைய நேர்கள் வந்து
0: நிறைய டைமும் கொடுக்கல, ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டோம். அதனால் அவங்களும் கரெக்டாக அதே டைமுக்கு சொல்லிட்டாங்க, சந்தோஷம். இப்போ வந்து ஒரு அருமையான பாடலை கேட்கலாமா?
2: ஓகே, நம்ம நேரம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதாவது இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம நேர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நேர்களுக்கும் வந்துட்டு ஊட்டி எஃப்எம் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
0: ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் ஷர்மிலி
2: அண்ட் உங்கள் ஆச்சே ரெபேக்கா.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
2: செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு

0: இணைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது வாடாமலர். நேர்கள் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலை கேட்கணும் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். 9344-90-101 என்ற எண்ணிற்கும் வெளியூர் நேயர்கள் 9342-90-101 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். புதிய நேயர்கள் 8300-0019-101 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: நிலத்தில் நேரம் 5:07. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணசாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்
1: மேடம்? சாயந்தர நேரம் பாத்தீங்களா, அல்ல சாயா குடிக்கலா?
0: சாயா குடிச்சிடலாமா?
1: ஒன்றுபட்ட வாழ்வில் சாயா சாயா கரம் சாயா அந்த பாடல் கேட்புங்க.
0: ஓகே, கண்டிப்பா கரம் சாயா குடிச்சிட்டு அப்படியே எல்லாருமே பாடலை கேட்கலாம்.
1: ஆமா மேடம், நான் கோயம்புத்தூர்ல இப்ப பெருமாநல்லூர் வந்திருக்கிறேன்.
0: ஓகே, அப்படியே சாயா குடிச்சிட்டே பாடல் கேளுங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஓகே மேடம்,
0: நன்றி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிலையத்தில் நேரம் 5:11. உங்களுடைய ஃபம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து கோகிலா பழனிசுவாமி. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 5:14. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: இங்கே மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர். படம் உத்தமன் பாட
0: அந்த நேருக்கான இணைப்பு வந்து சரியா கிடைக்காதனால தொடர்பு கொண்ட நேருக்கான ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

கேட்ட இந்த பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து அளித்தது. நிலையத்தில் நேரம் 5:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாட மலர் நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் அட்டப்பாடி பகுதியிலிருந்து செல்வ சுப்பிரமணியன் மற்றும் பீலமேடு பகுதியிலிருந்து கிருஷ்ணவேணி இவர்களது விருப்ப பாடலாக மாணவன் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

0: 5:24 நிமிஷம் ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியின் அடுத்து நேர் யாரங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரங்கன்னு பேசுறீங்க?
1: காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்?
1: பாடம் பூவாத்தலையா? பாடல் போட சொன்னா போட்டுக்கிறேன். அந்த பாடல்
0: போட சொன்னால் போட்டுக்கிறேன். ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.

கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே, போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொரும்பரை கண்ணத்திலே. பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே, பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொறும்பறை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே போடத்தின்னால் போட்டுக்கிறேன் பொறும்பறை கன்னத்திலே போட சொன்னால்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிலையத்தில். நேரம் 5:32. நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல். சத்யநாராயணன் கோயம்புத்தூரிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 5:37. உங்களுடைய எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி நேர்கள் வந்து சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா உள்ளூர் நேர்கள் 9349909108 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342909108 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். புதிய நேர்கள் 8300019108 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான பாடல், நேர்களின் தொலைபேசி இணைப்பு சரியாக கிடைக்கப்பெறாததால் வாட்ஸ்அப் நேருக்கான பாடலை தொடர்ந்து கேட்கலாம். அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: கேட்ட இந்த பாடல் பவானி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் கோவை பகுதியிலிருந்து சையத் ரசூல். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காரங்கனா மேடம்.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு நினைத்தது முடிவின் படத்துல இருந்து ஒருவர் மீது ஒருவர் பயந்து அந்த பாடல் போட்டுருங்க.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம். நன்றி,
1: மிக நன்றிங்க மேடம்.

பொன்மலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பொள்ளாச்சி கொண்டைகவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார் மற்றும் கோமதி முத்துக்குமார், ராஜ்மதன் முத்துக்குமார் இவர்களின் விருப்ப பாடலாக கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: மூத்த மருமகளே,
2: இது உனக்கு.
1: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
2: அட அம்மா சின்னவளே,
3: இது உனக்கு.
2: அப்புறம் இது என் பேத்திக்கு.
4: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
5: எல்லாமே நான் பேங்க் டாக்கர் பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
3: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
6: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.

0: ஐந்து கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை இடம்பெறும். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00-9:15 திரைகானம் இடம்பெறும். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் இடம்பெறும். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:55 இயற்கையின் மொழி திடக்கழிவு மேலாண்மை குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ டயாஸ்டிஸ் ரெடிசி எனப்படும் கர்ப்ப காலத்திற்கு பிறகு வயிற்று தசைகள் விலகுதல் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவும். இணைய வழி வங்கி மோசடிகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் ஆங்கிலம் ஆன் ஏஐஆர் ஊரை சுற்றும் காற்று போன்றவை இடம்பெறும். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். காலை 10:30 பூங்காவனம் உதகை லவுடெல் நீலகிரிஸ் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் விண்வெளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கு செல்ல விரும்புவீர்கள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது எண்ணங்களை பரிமாறலாம். பிற்பகல் 12:10 சிநேகிதிய நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் இடம்பெறும். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் இடம்பெறும். 7:30 தோட்டமும் தொழிலும் மலை காய்கறிகளில் கொடி வகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 10:00 ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home Minister Amit Shah held an important meeting with senior Gorkha leaders today at a resort in Sukna, Siliguri. After the meeting, the Home Minister announced that a high-level committee to resolve the issues would be formed under the chairmanship of interlocutor Pankaj Singh, former BSF Director and Deputy National Security Advisor. Briefing the media after the meeting, Darjeeling Lok Sabha MP Raju Bista said the meeting was very fruitful and all the Gorkha leaders constructively presented their issues. After hearing the leaders, the Chief Minister, Shubhendu Adhikari, also expressed his views and commitment regarding concerns.

கேட்ட இந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. சாதனா சர்க்கம் கமலஹாசன் இவர்களின் குரலில் ஒலித்தது. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில். நிலையத்தில் நேரம் 6:19. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர்

0: பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான ஒரு டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கியிருக்கோம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம். நாண்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்
0: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலத்தை

0: மாதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வட தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலைத் திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம், திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்.

0: இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்,
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
7: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்கார, இதோ வெட்டத கமலு. நங்க குலதேவரு ஹிரியோடையனா மாலிங்கையனா எந்தும் நங்க மறுபதில்ல. சிவன் அத்தந்த ஏகிலியே நங்க மாடுதோ ஆளு பூஜை. உந்த ஐய குடிக ஓனா அத்தன்ல நங்க ஆ அளவு பக்தியோட ஓனா. ஒந்தொந்த விஷயவோ ஐயக இடத்ததா நோடி நங்க பூஜைவா மாடினா. ஐய மேல அடுவ பக்தி அத்தம்போது வந்த விஷயம். ஐயா ஏதாவது தப்பு நடந்துப்புல தண்டிச்சுப்னா அத்தம்பா உந்த அஞ்சிக்கையோ அடவு. ஆ அஞ்சிக்க அடுவுனத்தா நங்க நங்கவா இதா தொட்டாவுக்கு அஞ்சு நடந்தனா, குன்னாவுக்கு மதிச்சு நடந்தனா, சீமைக உள்ளித்து மாடினா. இதெல்லாம் வந்தோ ஆ ஐயன் அவர்களால் தான் நடந்தரா. அதுனா யோகுவா வந்து பாட்டு நிகழ்ச்சி இதோக ஆரம்ப பாட்டா வந்துடா, கேத்து ரசிப்போம்.

பெட்டத கமலு நிகழ்ச்சி தகவப்ப நிறைவு பாட்டும் ஒரு ஜவ்வானி கூசுகா உன் எண்ணெய் எடுத்துட்டா அத்தன்ல ஆ எண்ணு மேல இக்கூசோ ஏ அளவு கவபித்தனா அத்தம்போதுனா ஒரு பாட்டா பாடல தட்டுற ஒந்துகணா ஆ எண்ணு பொந்தோ பக்க இப்பதாரோ கூட மாத்தாடியா ஆ மாத்தாடுது பொந்தோ நோடித்தோ அவ இத்தமாக மாத்தேகியா அத்தமாக மாத்தேகியா அவ மாத்தாடுனே துடி இத்த அடத கொண்ணு இத்த அடத மண்டைய பொந்து கைதோக இத்த இதுமாடியா அத்தேகி அதனை ரசிச்சினா அது மட்டும் இல்லை அவ சந்தோஷமா இப்பனை எத்த மாத்தாடியா கோப்பப்படுவனு எத்த மாத்தாடியா துக்கதோக இப்பனை எத்த மாத்தாடியா அத்தேகி டீ கோட் மாடி ஏகினா இதை வந்து பாட்டா பொறுத்தார கேத்து நோடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಂಬಳು ನಿಗಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಂಗ ಅಪ್ಪರ ಇಡುತ್ತಟ್ರ ಆತನಿಗೆ ಹೆಂಗ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ನಿಗಚಿದಾಗ ನಿಂಗ ಬಂದು ಸಂಧಿಸಿರಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: சேவல பெரிப்பாண்டி திரைப்படத்திலிருந்து சித்ராவின் இனிமையான குரலில் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய திரைகாணம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் அங்கத்துவ ஆய்வகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிக்யாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், அழிவிழை தாங்கி ஆகிய 4 அரசு பள்ளிகளில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானியுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவமுடன் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானியுடன் நேரடியாக உரையாடுவதற்கு நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞானியுடன் உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கி உள்ளதாக பள்ளி மாணவர்கள்
3: தெரிவிக்கின்றனர். அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்குது. எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு.
4: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசர் திருக்கோயிலில் வரும் செப்டம்பர் 1 முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் 2, கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பாடியில் இறங்கி அங்கிருந்த கிரிவலப்பாதையில் சாலை மார்க்கமாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்வு நாள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்ற யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கமலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தன்றாம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் சுவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்கள் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
0: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் இரண்டு சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கோரியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் மூன்று நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும்

0: கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தேதி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 தேதியன்று இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும், மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோரப் பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒட்டியம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். இந்திய வானிலைத்துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு, வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

அதிகபட்ச வெப்பநிலை 18 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100 சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

பொதுவான ஆலோசனை. பட்டாணி பயிரில் ஃபிசேரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசின் 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைடு 15 நாட்கள் இடைவெளியில் 0.25% 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். மொட்டேகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்புடியோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.

குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பெரலாம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளிகளை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிகுளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: வழங்குகிறது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை

0: மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: முத்தழகு, முத்தழகு,
2: வாங்க செல்விக்கா. என்ன அங்கனியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
1: இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா? உன் மகன் ராமு வந்து சொன்னான், இன்னைக்குதான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்.
2: ஆமாங்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, இங்க இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துட்டு வரேன்.
1: முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புள்ள.
2: நீங்க இப்படி வந்து உள்ள உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன்.
1: இன்னும் ரெண்டு கட்டு முருங்கை தான் இருக்கு. வீட்டுக்கு போற வழியில யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியதுதான்.
2: அக்கா இந்தாங்க.
1: என்ன புள்ள, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டுல பலகாரம் எல்லாம் வச்சுக்கொண்டார?
2: அக்கா பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால புட்டு செஞ்சேன், அதா உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா.
1: ஓ அப்படியா, முத்தழகு ரொம்ப ருசியா இருக்கு புள்ள. கேழ்வரகு மாவுல சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்ல புள்ள.
2: என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்கள்ல தான் என் பசங்களுக்கு தினதினம் சாப்பிடுறதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க.
1: அட பரவாயில்லையே, என் பசங்க எங்க இதெல்லாம் சாப்பிடுறாங்க? இந்த கடையில பாக்கெட்ல அடைச்சு விப்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களா வாங்கி சாப்பிடுறாங்க, சொன்னாலும் கேக்குறதே இல்ல.
2: அக்கா அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதா நாம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதா இருக்கும்.
1: எங்க முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு, ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வர்றதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போறாங்க.
2: அக்கா அது தப்பு இல்ல, ஆனா அதுவும் ஆரோக்கியமானதா இருக்கணும்.
1: என்ன முத்தழகு சொல்ற நீ?
2: நீங்க இத கேளுங்க, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேப்போம்.
3: இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தையை மொத்தமாக எடுத்துட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை, அதுவும் குறிப்பாக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன, அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவில் தொழில்நுட்ப முறையில் மாற்றி அமைச்சு அதில் செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால் அதிகமாக விரும்பப்படுது. இந்த வகையான உணவில் அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதில் இருக்கும். அந்த காலத்திலையும் உணவு பதப்படுத்துகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போகிற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க, சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில் உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, புகையை பயன்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுகாய் எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறையா பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையாக விளையிறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோடு இருக்கும், அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு கலினரி இன்கிரீடியன்ஸ். இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு

உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலா தூள், வினிகர், இதையெல்லாம் தனியா நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா சமையல் செய்யறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா அவசியம். மூணாவது வகையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய், இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்லை பால் வந்து நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். இது போல நம்ம அரசாங்கம் வந்து இப்போ நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன், இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. ஸோ அந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்குது. அதனுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல், இல்லை நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல், இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமாக உணவு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதில் உள்ள நோய்க்கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்ல. இப்ப இந்த மாதிரி உணவை சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனை சாப்பிட்றதுனால அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகளில் பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகரிக்கும், மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பில் சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார் சத்து குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமாக அமையும். இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்ல தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகளில் இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதில் அதிகமான கலர்களும் சேர்த்துருப்பாங்க, அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருக்கும். தொழிற்சாலைகளில் நிறையா செயற்கை சேர்மங்கள் இல்லை நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் ஃபிஸியாக இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜூஸு, இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட்டு நிறையா நீளமான லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி, தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்லை சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குகளை செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் ப்ரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள், இது மாதிரி இதோட லிஸ்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குகளை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அதில் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவாக நசிச்சு அதை திரும்ப வந்து ஒரு அச்சில் வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசனில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்டில் நம்ம நிறையா வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்குறோம், கலர் சேர்க்குறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்குறோம், எமல்சிஃபயர் சேர்க்குறோம். இது மாதிரி வாயிலேயே நம்மளுக்கு நுழையாத நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லிவில் விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும் போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்.

0: எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேக்கெட்டில் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்துருக்கும். பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதாக இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமாக உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க. பேக்கெட்டில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாதே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உணவில் இருக்கக்கூடிய அந்த லேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லேபிளில் இன்கிரியன்ட்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள். நீளமான பட்டியலாக போட்டு வீட்டில் இல்லாத, இல்லை பலருக்கும் புரியாத, அதில் ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிளைசர், ப்ரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல் நிறையா வார்த்தைகள் கொண்டு நிறையா அந்த பேக்கேஜிங்கில் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்னதாங்க இருக்குது? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி நான் டே டு டே டைஃப்பில் அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம், நம்ம என்ன பண்ணலாம்? சமைப்பதற்கு முன்னாடி நீங்கள் திட்டமிடுங்க. என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முத நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போகிறீங்களா, நைட்டே சுண்டலை ஊற வைங்க. காலையில் விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியும் சாப்பிட்லாம். சுண்டல் மட்டுங்கல்லங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வேக வச்சு அப்படியே தாளிச்சு கொடுக்கலாம். ஓகே, வீட்டிலேயே சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. சமைச்ச உடனே 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல் ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறுதானியம், கருப்பு கவனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம் இது மாதிரி சிறுதானியத்தில் நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முடிந்த அளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும், நட்ஸு, சீட்ஸு, சீட்ஸுன்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுங்க. சன்ஃப்ளவரு, ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட்டு இது மாதிரி நிறையா போகும். அதுகளில் கூட நீங்கள் எடுத்து முத நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பழங்களில் முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம இடங்கள்லேயே விளையக்கூடியதுதான், விலையும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்கள் சேர்க்கும்போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்தியில் ஒரு சூப்பை போடுங்க. இல்லை செம்பருத்தியில் வந்து ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தேநீரோ கூட நீங்கள் குடிக்கலாம். துளசித்தில போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸை வந்து பல ஜூஸாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாமல் பழங்களா சாப்பிடுங்க. முடியாத பட்சத்தில் பல ஜூஸுங்களா நீங்க குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமா சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டில் தயாரித்த உணவும் தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமாக சாப்பிட்றது நல்லது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நான் சொல்லவில்ல. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில் தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்கிறோம். அரிசியில் கூட இப்போ நிறையா விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேயே நீங்கள் அதோட லேபிளை படித்து பாருங்கள். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும், நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிடணும். அதனால் நல்லதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.
1: என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டேன முத்தழகு. காய்கறிகள், பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறைய இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க.
1: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த பதப்படுத்தப்பட்ட, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம எடுத்துக்கலாம். ஆனா அதை ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பாத்துக்கணும்.
2: புரிஞ்சது முத்தழகு.
1: அக்கா, நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நாம நல்லதா கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்றது?
2: சரியா சொன்ன முத்தழகு. நீ காலம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
1: என்னக்கா? என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு?

0: காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தான் தகவல்களை அடுத்ததா சொல்ல போறாங்க. அதையும் கேட்டுப்போம்.
1: நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியல. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தி வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவை கொடுத்துட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டுதான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயிர் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து, இதுதான் நம்ம அளவா நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்றோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா தழை சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, 2-ம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெட்ப சூழலின் அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து இரும்பு அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சாம்பல் சத்து துத்தநாக சத்தும் பற்றாக்குறையா மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை மணி சாம்பல் இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம் மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை, 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு, 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலேருந்து எடுத்து தானியமாக பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான், மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோக திறன் ஒன்று இருக்கு. உர உபயோக திறன் பார்த்தீங்கன்னா இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது, மிச்சத்தை 60-70% வந்து ஆவியாக போயிடுது இல்லை மண்ணில் புதஞ்சிடுது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது, மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோம்னா 60-80% தான் பயிர் எடுத்துக்குது, கந்தகம் 12%, அதுமாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்குது, மற்றதெல்லாம் வந்து வீணாதான். இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உர உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை எரித்தல், ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, விவசாயத்தில் இயற்கை சார்ந்த வழிகளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது, அந்த பயிர் கழிவுகளுடைய சத்துக்கள் இப்போ சராசரியாக ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா 500,000 டன் தழை மணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியா போயிடுது. அப்போ வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பலாக ஆக்கிடுறோம். இதனால காற்று மாசுபடுது, மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகம்

0: இருபது கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சா நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பார்த்தோம்னா கரும்பினுடைய தொகை சத்துக்கள் அதுல இருக்கு. அதுல பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15-0.35% மணி சத்து, 0.42-0.5% சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால என்ன பண்றாங்க, சுலபமாக விவசாயிகள் வந்து எரிச்சு விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது, மற்றும் வந்து மண்ணனுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமா மாத்தணும். அதுல சிலிக்கா இருக்குது, அதுல அந்த சிலிக்காவை வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலாக போடணும். அப்போ வந்து 6 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 5 பங்கு ராக் பாஸ்பேட்டு, 4 பங்கு ஜிப்சம், 1 பங்கு யூரியா வந்து அது மேலே தண்ணி ஊற்றி ரெகுலராக வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாதத்தில் இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காமல் இந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் 1 வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்தில் விட வந்து மாட்டு சிறுநீரில் வந்து தழை சத்து அதிகமாக இருக்கு. அதனால வந்து மாடு தொழுவத்தில் இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காமல் சேகரித்து உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில தான் வந்து பயிர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மண்ணுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டம் ஏற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட அங்கக உர அளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும், அது 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இது இல்லாமல் சமச்சீரற்ற உரம் இடுதல், நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்கள்ல நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்கு, அந்த மைக்ரோன்ட்ரியன் மிக்சரில் மணலில் கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரித்து நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்னாகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அவருடைய விளைநிலத்தில் வந்து 2 வருஷத்துக்கு உதவியாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்குது, அது வந்து நல்ல நிலமாக இருக்கா இல்லை கலர் ஒவ்வொரு நிலமாக மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலேயோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலேயோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையே ஆயிருக்குது. இதனால மண்ணுடைய ஆயு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயங்களும் வந்து 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டா இது காணும் வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்.
1: என்ன முத்தழகு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல.
2: ஆமாக்கா, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மண்ணுல போட்டோம்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும்னு அருமையா சொன்னாரு. அதை நாம சரியா கடைபிடிக்கணும்.
1: புது புது தொழில்நுட்பங்களை மாறி வர சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிட்டாதான் நாம புத்திசாலித்தனமா முன்னேற முடியும்.
2: ஆமாக்கா, அதோட எதிர்கால சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம வளமான மண்ணை கொடுக்கணும். அதுக்கு மண்வள மேலாண்மை தான் முக்கியம்னு.

0: இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு.
1: இத நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளட்டைய வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400-க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள்டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ராசவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார

0: நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான ஒரு டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேக்கா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்கலாம். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்பதற்கான எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-1010-18 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-1010-108 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300-0019-108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்களது விருப்ப பாடலை கேட்பதற்கு

0: 8300019118 என்ற எண்ணிற்கு உங்களது விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய ஊர் பேர் எல்லாத்தையும் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இன்றைய நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சி இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேர இணைப்பில் இருக்காங்க, யாருங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடைக்காரங்கள மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணலாம்?
1: எனக்கு வந்து ராசாவின் மனசிலே ராமர்ஜி பாடங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: மன ஜனகி நினைக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை ப்ளே பண்றோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நிக்கிறேன் மேடம்.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நிலத்தில் நேரம் 8:13 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல், ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான விருப்ப பாடல், கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பச்சைமலப்பூ அப்படின்ற இனிமையான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மஞ்சூர்லேருந்து சிவகுமார்.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: ராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேட்ட அந்த இனிமையான பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்தான். நிலையத்தில் நேரம் 8:18 நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு. நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: எனக்கு எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தா இருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தா இருக்கும், நினைத்தால நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து நிலவை மலர்லேருந்து ஒரு இனிமையான பாடலை காட்டல் வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி,
0: நன்றி. உங்களது விருப்ப பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.
1: நன்றி.

0: UDFM 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். பாம்பே கெஸ்டில் சாந்தகுமார், மார்க்கெட் SRK ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி TR பஜாஜ் ஸ்ரீனிவாசன் இவர்களின் அனைவரின் விருப்ப பாடலாக அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் UDFM 101.8 உடன்.

0: நிலையத்தில் நேரம் 8:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: எனக்கு வந்து காதல் துணிகள் படத்திலிருந்து செவ்வானமே அந்த பாட்டை கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

8:34 நேயர்களின் நினைவில் நிற்கும் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கும் நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் ஊட்டியிலிருந்து மனிஷா. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து அவங்க ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 8:39 நிமிடம் ஆயிடுச்சு. நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் யாரை எந்தன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம், சொல்லுங்க.
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னான நேரத்தில் இந்த இரவு இரவு வேளையில் நிகழ்ச்சியில் இணைவது ஊட்டி MP ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் இன்னைக்கு?
1: இந்த இரவு வேளையில் நினைத்தாலே இணைக்கும் கேட்கும் போது தனி சுகமாகத்தான் இருக்கிறது, சுவையாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது சொல்லத்தான் நினைக்கிறேன் என்கிற படத்திலிருந்து அதே வரிகள் கொண்ட பாடலை தவற விடுங்கள், கேட்க காத்திருக்கிறேன்.
0: கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, கேட்கலாம். நன்றி.
1: இரவு இனிதாகட்டும். நன்றி, வணக்கம்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க சொல்லுங்க?
2: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
1: ஓகே, உங்களது விருப்ப பாடல்
2: மேடம். இன்னைக்கு மே மாதம் படத்துல இருந்து மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையிலே சென்னை தினம், அதற்காக சிறப்பு பாடல்.
1: சுத்தி பாத்தீங்களா மெட்ராஸ?
2: மெட்ராஸ்
1: சூப்பரா கொண்டாடிட்டீங்க. அதோட பாடலோடையும் சேர்த்து நாங்களும் கொண்டாடுறோம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி மேடம்.

நிலையத்தில் நேரம் 8:49. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். இன்றைய நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல், கொலமகொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த இனிமையான பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மதுரையிலிருந்து சிவாத்தினி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல்?
1: இது கற்பூர முல்லை படத்துல இருந்து பூங்காவியம் பேசும் ஓவியம், எங்க அம்மாக்கு பிடிச்ச பாட்டு மேம்.
0: ஓகே,
1: கேக்குறேன் மேம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு
1: வணக்கம் பாட்டு கேட்போம் மேம் நாங்க.
0: ஓகே, உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் நிகழ்ச்சி நிறைவாக வந்துட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ
0: சோ மச்.

இதுவரை திரைகானம் ஒலிவிழாவிற கேட்டீர்கள். சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3 டிகிரி அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.4 குறைவு. காற்றின் ஈரப்பதம் 89%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி குறைவு. காற்றின் ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை தொட்டு 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்வதற்கான வாய்ப்பும் உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு மணிக்கும் 8:30 திரைகாணம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம், கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், என் ஸ்ரீவத்சா அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வாயிலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் முழுமையான தடுப்பூசி இயக்கம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து திரைகாணம் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். இரண்டு 15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, என் நேரமும் ஒரு காலை தூக்கி என்ற மாரிமுத்தாப்பிள்ளை பாடல் தோடிராகம் ஆதிதாளம், ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் சோபா ஸ்ரீராம், 4 பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப திரைப்பட பாடல்கள், 4 மணிக்கு ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், தொடர்ந்து மேடை நாடக பாடல்கள், 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் சாமநத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 5:30 கிராமிய தென்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்களின் 2 பகுதி இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனித நின்றவை, 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் கதிரவன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரதிய சபா விதூஷி பிரதிமா திலக் அவர்களின் காயல் இசை இடம்பெறும்.

0: podium contention. India will now play an inconsequential final second round match against Argentina on Monday. After that, the team will play the 5th-8th place classification matches. Captain Harmanpreet Singh scored the only goal for India in the 52nd minute from a penalty corner. India's Teresa Jolly and Gayatri Gopichand have etched their names in history by bagging the bronze medal at the BWF Badminton World Championships. They have become only the second Indian women's doubles pair to win a World Championship medal, following in the footsteps of Jwala Gutta and Ashwini Ponappa. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.